கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கானங்கள், மதுர கானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: SMOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: Suprabhadam, chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Tangam. Hi, this is playback singer M.M. Manasi. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: of us use air conditioners in our daily lives. Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This EFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and whatnot. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do, do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். வான் சிறப்பு அதிகாரத்திலே ஐந்தாவது குறளை பார்ப்போம். இந்த குறள் மழையை நம்முடைய மனிதர்களுக்கு ஒப்பாக சொல்வதைப் போல இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் சில சமயம் சொல்லுவோம், நாம் நினைத்தால் ஒருவருக்கு உதவ முடியும், நினைத்தால் அவரை அழிக்கவும் முடியும், கெடுதலும் செய்ய முடியும். அப்போ அதற்கு அந்த மனம்தான் காரணமாக இருக்கிறது. மழையையும் இங்கே வள்ளுவர் மனிதர்களைப் போல சொல்கின்றார். எப்படி என்று சொன்னால், மழை நினைத்தது என்று சொன்னால் ஒருவருக்கு உதவ முடியும், இந்த உலகத்திற்கு உதவ முடியும். ஏன் என்று சொன்னால், நேற்றுக்கு நம்ம பார்த்த மாதிரி அந்த மழை பெய்தது என்று சொன்னால் உழவனுக்கு வருமானம் கிடைக்கும். மழை பொய்த்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு வருமானம் குறைந்துவிடும், அவன் மெல்ல அழிந்து போய்விடுவான் என்று பார்க்கின்றோம். அந்த செய்தியை தான் மீண்டும் இங்கே சொல்கின்றார். மழை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது நினைத்தால் ஒருவனை வாழ வைக்கவும் முடியும், ஒருவனை அழிக்கவும் முடியும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும், மழை பெய்யாமல் கேடு செய்யவும் மழையால் முடியும். அப்படி இல்லாமல், மற்றாங்கே அப்படி செய்யாமல் எடுப்பதும், மழை நினைத்தது என்று சொன்னால் நல்ல துணையாகவும் இருக்க முடியும். எல்லாம் மழை. கெடுதல் செய்யவும் மழையாலே முடியும், நல்லது செய்யவும் மழையாலே முடியும். அப்ப இந்த மழை நினைத்தது என்று சொன்னால் பெய்யாமல் உலகத்திற்கு கேடு செய்யவும் முடியும். அப்படி தன்னாலே அழிந்து போனவர்களுக்கு மழை பெய்து மீண்டும் நல்ல துணையாக இருந்து அவர்களை உயிர்ப்பிக்கவும் அந்த மழையாலே நன்மை செய்யவும் முடியும். ஏனென்று சொன்னால், நம்ம பார்த்தோம், மழையுடைய நீர் விழுந்தது என்று சொன்னால்தான் இந்த பூமியிலே ஒரு பச்சை நிறத்தை பார்க்க முடியும். அப்ப அந்த பச்சை நிறம் வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்ய வேண்டும். அப்போ மழை நினைத்தது என்று சொன்னால் காய்ந்த பூமியாக காட்டவும் முடியும், அது நினைத்தது என்று சொன்னால் மழை பெய்து காய்ந்த பூமியை வளம் பெற்ற பூமியாக மாற்றவும் முடியும். அப்போ நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும், மழை நினைத்தது என்று சொன்னால். அப்போ கெடுக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும், நம்மை கை கொடுத்து தூக்கி விடவும் மழையால முடியும். கெடுப்பதும் கெட்டார்க்கு, அப்படி கெடுத்தவர்களுக்கு, தன்னால் அழிந்து போனவர்களுக்கு சார்வாய் உதவியாய் மற்றாங்கே மீண்டும் அந்த மழையே எடுப்பதும், அவர்களை கை கொடுத்து மேலே தூக்கி விடவும் எல்லாம் மழை, அந்த மழையாலே முடியும். மழை நினைத்து என்று சொன்னால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்று மழையினுடைய சிறப்பை பெருமையை வள்ளுவர் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். நன்றி. நாளை பார்ப்போம்.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லு பாட்டு மூலமா கேட்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லி

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
5: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
5: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
6: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
6: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
5: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட் சமதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டா வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு எங்களை தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
6: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீ

0: போட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு ஹெல்மெட் போடு தலையில.

0: திறனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் அபிசரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லாரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை.

நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பிரியதானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை, ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்க.
1: You are listening to MOP Community Radio 107.8.
2: Our Society, Our Radio, Our Pride.

0: இன்று உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107

0: ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ரோட்டுல பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும். மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.

0: ஈஷா
1: அது ஸ்வேதா
0: இப்போ இது உங்க ஃபேவரட் ஷோ ஓரம் போ இது ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8
1: இன்னைக்கு நம்ம பேச போறோம் பிரச்சனை என்னங்க தலையான விஷயம் தலையில ஓடிட்டு இருக்க விஷயம் ஹெல்மெட் ஹெட் கியர் கிராஷ் அப் பிரெயின் பக்கெட் எப்படி வேணா சொல்லலாம் அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க 900 BC அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க
0: ஆமாங்க மகாபாரதம் ஏன் நம்ம வார்ஸ்ல கூட இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே நம்ம வார்ஸ்ல எல்லாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க
1: அத கூட விடு நிஷா இப்ப போயிட்டு இருக்கு கிரிக்கெட் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பாத்திருக்கியா
0: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடஞ்சிருக்கு போடாம என்ன ஆக போதோ

0: ஜூலை 1st இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் டூ வீலர் ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
1: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
0: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
1: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா. நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
0: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க.
1: அது பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா ஸ்வேதா, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போட முடியும் சொல்லு.
0: சில பேர் இத அப்படியே விட்டாலும் சில ஹையர் ஆபிஷியல்ஸ் எல்லாம் இதை ரொம்ப இம்பார்ட்டன்டா தான் எடுத்திருக்காங்க. ஒரு பிரைவேட் காலேஜ்ல கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூர்ல இருக்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்றாங்க, 71 பேர் அங்க டூ வீலர் யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்னைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க.
1: ஓ, செம்ம கரஸ்பாண்டன்ட் பா. ஏன் நம்ம ஆபீசர்ஸ்ல கூட ஆபீசர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
0: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
1: இப்போ போலீஸ் எல்லாம் அது கூட விட ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
0: ரேலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க டே தினம் பாத்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பாக்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
1: ஏ, நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
0: அத விடுங்க, இப்ப காலேஜ் பசங்க, காலேஜ் போனவொடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக் வாங்கி கொடுத்துறாங்களா? பேரண்ட்ஸ் ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்ல. சோல் கூரஸ் ஆடம்பரம், ஹெல்மெட் அத்தியாவசியம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
1: கண்டிப்பா ஸ்வேதா, இப்ப இருக்க பசங்க ஹெல்மெட்டையும் தலையில ஹெட்செட்டையும் மாட்டிட்டு போறாங்களே தவிர ஹெல்மெட்டை மாட்ட மாட்டேங்கிறாங்களே.
0: ஆனா இதுக்கு நிறைய டீமெரிட்ஸ் மெரிட்ஸும் இருக்கு.
1: நம்ம இப்ப நீ கூட சொன்னிய ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு.
0: ஆமா ஆமா, அவளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா. ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்லல.
1: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுது.
0: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ்ல எடுத்து வைக்கிறாங்க. ஜூலை 1st இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
1: ஆமாங்க, ஜூலை 1st வேலைச்சேரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்.
0: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசுதான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நடந்துறாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறதை விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
1: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு?
0: யா, போலாமே.
1: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜி நிஷா
0: அண்ட் ஆர்ஜி ஸ்வேதா ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைனா பல்செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூன்ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்டை போட்டுட்டோ வாழ்க்கையோட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இது உங்க ஓரம் போஷியோ. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸே கேட்கலாங்க. ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
2: ஏன் ஹெல்மெட் அவங்களை மக்களை ஒரு ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறதுனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒரு ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன். ஸ்டே டியூன்.
1: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி 107.8. நாங்கள் இப்போ நுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்கறேன். சார், உங்க பேர்?
3: என்னோட நேம் வந்து மோகன்ராஜ்.
1: எங்க ஒர்க் பண்றீங்க?
3: ஒரு இடையில ஒர்க் பண்றேன்.
1: ஹெல்மெட் நீங்க வந்து இப்பதான் போட ஆரம்பிச்சீங்களா, எப்பவுமே போடுவீங்க?
3: இல்ல, நான் எப்பவுமே ஆல்வேஸ் வேர்.
1: ஹெல்மெட் போடுறது பிளஸ் நினைக்கிறீங்களா இல்ல மைனஸ் நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் போடுறது பிளஸ்.
1: கவர்மெண்ட் ரூல் சில பேர் சொல்றாங்க, இல்ல ஹெல்மெட் போடுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா?
3: இல்ல, அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நம்மளோட சேஃப்டி அது.
1: ஓகே சார், தேங்க் யூ சார்.
3: கண்டிப்பா வந்து டூ வீலர் ஓட்டுறோம், கண்டிப்பா வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் வந்து அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டி அது. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு.
1: தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ ஸோ மச் சார்.
2: நம்ம இங்கே நுங்கம்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம். இங்கே ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பற்றி கேட்க போகிறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர் சார்?
4: விஜய் அருண்.
2: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
4: மனபாத்ரா.
2: மனபாத்ரா, குட் சார். நீங்கள் ஹெல்மெட் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
4: 200 ரூபாய் கட்டாம இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டாதான் என்ன கேட்டா ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது, ஏன்னா சைட்ல வருது என்ன வருதுன்றது தெரியாது. மேண்டேட்டரின்னு சொல்ற ரீசன்காக தான் ஹெல்மெட் வாங்கிட்டு சுத்தறோமே தவிர இன்ட்ரெஸ்டோட எல்லாம் போடல.
2: சோ ஃபைன்ன்றனால தான் ஹெல்மெட் போடுறீங்க?
4: கண்டிப்பா.
1: ஹலோ, நான் உங்க அஜய் ஸ்வேதா பேசுறேன், கரெக்டா இஸ்வானி சென்டர் வாசல்ல இருந்து. இங்க நான் ஒரு சார் மீட் பண்ணிருக்கேன், அவர்கிட்ட ஹெல்மெட் போடுறது மெரிட்ஸ் பத்தி கேட்போம்.
5: ஹலோ, மை நேம் இஸ் மாரிமுத்து மேம், ஐ அம் வாக்கிங் இன் மனபாத்ரா. மேம், இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு இங்கே அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இங்கே இன்ச் பை இன்ச்சாக டிராஃபிக் நான் வருது. இங்கே ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் அளவுக்கு ஒன்று பைபாஸில் போகணும். நம்ம இந்த டிராஃபிக்கு ஹெல்மெட் அதுவும் கம்பல்சரி பேக் சைடில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணுறவங்க போகணுன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான்.
1: அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து சரியில்லைன்னு சொல்லுங்க.
5: லாஜிக்கே இல்லாத ஒன்று தான் மேடம், அது ஒன்றும் தேவையில்லாத. அவ்வளோ ஒன்று டிராஃபிக் வந்து இன்ச் பை இன்ச்சாக நான் வருது. இதில் எதுக்கு டிராஃபிக் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒன்றும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா கிடையாது சென்னைக்கு, இது கம்பல்சரி கிடையாது.
1: வரும்.
6: You are listening to MOP Vaishnav

0: Stay tuned.
1: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends, and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip, and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music, and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive. And that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: ஹலோ, நான் உங்க ஆர்ஜே நிஷா மக்களே, இது எம்ஓபி சிக்னல் வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, உங்க பேர்?
3: என் பேர் உமாள்.
2: எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டி?
3: எஜுகேஷன் கவுன்சிலர்.
2: ஆண்டி, இந்த ஹெல்மெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டி?
3: ஹெல்மெட் போட சொல்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர், நானே பார்த்துருக்கேன், ரோட்ல வந்து பப்ளிக் விழுந்து அடிபட்டு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தானே சொல்றாங்க. இது கண்டிப்பா போடணும். நான் இதுக்கு சப்போர்ட் தான் பண்றேன்.
2: தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க வந்து சொல்லுங்க.
3: கண்டிப்பா எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுறது வந்து நல்லது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கீழே விழுந்தா கூட, ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்ல பார்த்துருக்கேன், தலையில அடிபடாம தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால அவங்க கண்டிப்பா போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
2: Thank you, Auntie. இது ஸ்வேதா ஆர்ஜே from MOP Community Radio 107.8. ஹலோ, திஸ் இஸ் ஆர்ஜே ஸ்வேதா. இன்னும் நாங்க நுங்கம்பாக்கல் தாங்க இருக்கோம். இப்ப நாங்க ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போறோம், மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது. அவரை கேட்கலாம். சார், உங்க பேர்?
4: நிஷாந்த்.
2: என்ன பண்றீங்க?
4: வேலை செய்ய.
2: சரி, ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா?
4: கஷ்டமாக தான் இருக்குது ஹெல்மெட் போடுறதுன்னு சொல்லுது. அதுவும் ஹெல்மெட் போடுறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசன் இந்த சாப்டரை வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்புள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் அதிகமாக வருதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாகுது, இன்க்ரீஸ் பண்ண?
2: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக இருக்குது.
4: அவங்க சொல்கிற மேடம், முன்னோட்ட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது.
2: சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் எல்லாரும் ரேஷ் ட்ரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, பட் பீப்புள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நாங்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து அதிகபட்சமான 600 கிட்ட உயிரிழக்கிறது ஹெல்மெட் போடாததுனால தான். ஸோ இப்படி இருந்தோம், நீங்கள் ஹெல்மெட் போட வேணான்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு மட்டும் நான்.
4: ஹெல்மெட் போட்டால் நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட்டே ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி வேணும் இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணி போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறது, ரேஷ் டிரைவிங் சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான், அவங்க டீமுக்குள்ளே ஓட்டுறாங்க ரேஷ் டிரைவிங்.
2: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புள்குள்ள. ஓகே, தேங்க்யூ சார். ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் சிக்னலில் நிற்கிற ஒரு பைக் டிரைவர் அவரோட ஒய்ஃப் ஃபினான்சர் போயிட்டு இருக்காங்களா? ஐம் சாரி. என்ன, நாங்கள் அவங்க கிட்ட கேட்குறோம் ஹெல்மெட் போடுறது மெரிட்டா டிமெரிட்டா. அவர் இப்போ போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ சார், உங்கள் பேர்?
5: ஆல்ஃபிரட். என் நேம்
0: ஆல்ஃபிரட் ஆல்ஃபிரட்
5: ஓகே சார் நீங்க வர்க் பண்றீங்களா
0: ஆ வர்க் பண்றேன் நான்
5: நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஹெல்மெட் போடுறது
0: இட்ஸ் a good idea தான் பட் ஆனா டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன் பட் பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இப்ப பிரேக் போடும்போது
5: ஆனா சார் நாங்க என்ன சர்வே படிக்கிறோம்னா வண்டி ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்கார்றவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட்னா இன்ஜூரி ஜாஸ்தியா இருக்கு
0: இருக்கு கரெக்ட் தான் நான் அது தப்புன்னு சொல்லல பட் வந்து அதுலயும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கு அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்னு சொல்றீங்க அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கண்டிப்பா
5: ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே மக்களே நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்ல இருந்து நிறைய பேர் கிட்ட ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கலாம்
6: யே ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் எஸ் அம்மா நான் கிளம்புறேன் பாய்
7: டே டே டே முள்ள போடா
6: சரிம்மா

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call Emergency Helpline 100, Traffic Helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: Hello, மக்களே, நான் உங்க ஆஜி நிஷா. இது உங்க ஓரம் போஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்க நம்ம டிராபிக் போலீஸ் பார்த்திருக்கோம். அவர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். நம்ம சார் கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். ஹலோ சார்,
2: சொல்லுமா. என்னமா
1: சார் உங்க பேர்?
2: பேர் ஜெயபால்மா. முங்கம்பாக்கம் டிராபிக் கான்ஸ்டபிள்.
1: சார், இப்போ வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹெல்மெட் போடுறது அவசியம், கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா?
2: 95% இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஒரு 5% பண்ணல, அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்ல ரேடியோ ஆகிடும்.
1: சார், இப்போதைக்கு ஏதாவது யாராவது பிடிச்சிருக்கீங்களா? யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது சீஸ் பண்ணிருக்கீங்களா?
2: ரேஞ்சில் ஆஃபீஸஸ் வெக்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: சார், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
2: அப்படி பரப்போ. ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டணும். ஜென்ரலாக எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ், லைசன்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருந்தால் அதை வாங்கி வச்சுட்டு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க.
1: ஓகே சார்.
2: ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் வெஹிக்கிள் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹெல்மெட் போட்டுருவாங்க.
2: ஹெல்மெட் வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு மாது. கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்னைக்கு உயிரிழப்பு நிறையா, கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுகிறோம்.
3: You're listening to MOP Community Radio 107.8.
4: Kanna, kannu sariyillana kannadi pottukalam, pallu sariyillana pal set paatikalam, vegama ponaa gear 3 la pottu varalam, aana uyir pogama irukkanona helmet thane podano. ஹெல்மெட் போட்டுட்டோ, பண்டைய ஓட்டோ.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.

0: அவங்க ஆர்ஜி ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. இப்போ நம்ம ஒரு வயசான ஒரு சிக்னல் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம்.
1: கணேசன், லேடிஸுக்கு ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் லேடிஸ்லாம் கொஞ்சம் இது பெர்மிட் பண்ணணும் வித்தவுட் ஹெல்மெட்.
0: சார் நீங்க சொல்றது என்ன, ஹெல்மெட் வந்து சேஃபா
1: இல்லாட்டி சேஃப்?
0: தேங்க் யூ சார், தேங்க் யூ. ராஜே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ, இது ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் வயசானவங்க டீனேஜர்ஸ் கேட்கும். இப்போ ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர் சூப்பர் பைக் வச்சிருக்காரு. ஸோ அவரை போய் கேட்போம் என்னதான் ஹெல்மெட் போடுறதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா. சார் உங்க பேரு?
2: என்னோட பேர் ஆறுமுகம்.
0: எங்க சார் ஒர்க் பண்றீங்க?
2: IDFC.
0: ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம் நினைக்கிறீங்களா?
2: அப்சல்யூட்லி இட்ஸ் வெரி அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். ஆக்சுவலி தே ஆர் சேவிங் தேர் லைஃப் அண்ட் என்ஷூரிங் த ஃபேமிலி.
0: அப்ப ஷூர் சார், ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்ல?
2: இல்ல, அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேவ் மை செல்ஃப். So, helmet is mandatory for the people.
0: Thank you, sir. This is RJ Shweta reporting from MOP Community Station 107.8. ஹலோ மக்களே, இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இது உங்க ஓரம் போ ஷோ எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ மக்களே, இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில. அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா உங்க பேர்?
3: என் பேர் சசி.
0: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா?
3: இல்ல, நான் ஸ்டூடெண்ட்.
0: என்ன காலேஜ்?
3: இப்பதான் முடிச்சிருக்கேன், லயோலால ஜாயின் பண்ண போறேன்.
0: சூப்பர் காம். இப்ப வந்து ஜூலை 1st இருந்து ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் நிச்சயமா அவசியமானதுதான். ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் யோசிக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. தடுக்கி விழுந்தா அங்கெங்க ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல, அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க.
0: சூப்பரா சொன்னாங்க அக்கா. சொல்லுங்க அக்கா, நிறைய பேர் உன்ன ஹெல்மெட் போடாம இருக்காங்க, அத எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, போட சொல்லி.
3: ஹெல்மெட் அவசியம். எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு யாராவது பின்னாடில இருந்து தட்டி விட்டு நீங்க கீழே விழுந்தா கூட தலை அடிபடாம இருக்கும். தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கும், இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடுங்க. நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டாதான் ஃபேமிலியும் நம்மள பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்.
0: தேங்க்யூ சார்,
3: பாய்.
0: ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. இப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம், ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் உங்க பேர்?
4: என்னோட பேர் பால். சரிங்களா, சூலமேட்லேருந்து வரேன். சரிங்களா, ஜூலை 1st எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லது தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன். சரிங்களா, நிறைய யூஸ் இருக்குது, அதனால் எல்லாரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோட ஆசை, அவ்வளோதான்.
0: சார், சின்ன பசங்கனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றாங்க, அதாவது டீனேஜர்ஸ்னால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: அது டீனேஜ், அது எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: தேங்க்யூ சார். அதே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ.
5: கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏ, இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: இல்ல மச்சி, சூதுக்காவும் போலாம்.
0: ஏ இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: தேவையில்ல. இந்த ஆர்டர் போட்டால ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃப் இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருன்னா பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கும் ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
6: அத்தியாவசியம் சொல்லிருக்காங்க. அட்வான்டேஜ் தான். சரி, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதவங்க திடீர்னு யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்வெட்டாக மாதிரி இருக்கும், பட் அது குறைக்கும். வெயில்
6: நிறைய பேர் வந்து, அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்கு, ஸ்கின் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நோ ப்ராப்ளம், சேஃபாக ஃபீல் பண்ணுறோம்.
8: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள், பை த பீப்புள், and to the people. It's MOP 107.8. It's enriching.
9: வெயில போய் டேன் ஆகாம இருக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
8: Accidents are unpredictable, so always wear helmet.
10: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: ஒருத்தவங்க கிட்டே கேக்குறோம்.
11: It's an advantage because if there is any accident or something, you be safe. You don't get a serious head injury or something, because head injury is very serious and you can anything can bleed due to head injury.
6: So okay, unga pera
11: Sonam.
6: Department
11: BCom ISM second year.
6: Thank you Sonam. This is Sarjay Shweta from MOP Community Radio 107.8. Ippo namma college student orthongale kekkalam.
12: நான் சந்தியா, தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைட்ல பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்ல ஆகாம இருக்கும். ஆனா அதை போடுறதுனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு எல்லாம் பழகினது இல்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைட்ல ஏதோ ஹார்ன் கேக்குதா, சத்தம் கேக்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு.
6: காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க
12: அப்படிலாம் இல்லை, பாய்ஸ்லாம் பண்ணுறதை விடவா நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற போகிறோம். நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனவே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டலனா கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி ஓட்டால் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
13: ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
14: எனக்கே லைட்டா கதி
13: கலங்குதுதான்.
14: கருத்தையும் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இஷ்டம் இருக்கோ இல்லையோ இது உங்களுக்காக மக்களே. இதுக்கு டிபேட் வேணா டிஸ்பியூட்டும் வேண்டாம். இது நம்மளோட உடம்பு, அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக மட்டும்தான்.
13: கேட்டுக்கிட்டே இருங்க, கேக்கதாங்க.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பிரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, அது இல்லாம வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, அது இல்லை, ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்க.
1: You are listening to MOP Community Radio 107.8.
2: Our society, our radio, our pride.

0: இன்று உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

ஹலோ, வணக்கம். சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே லிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்க, அதானே? எங்க போனாலும் அதாங்க கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது, சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம்னு. ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல், காலேஜ், வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க? சாப்பிட்றதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர், பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிட்றோம். காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம், சொத்து, வீடு, பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க. ஆனால் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுலேருந்தே தெரியுது, உணவே மருந்து என்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வரலாம். இட்ஸ் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்போல்லாம் யாருமே ஹெல்த்தை பற்றி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுடுறாங்க அவங்க ஹெல்த்தை. ஸோ அதனால வந்து நிறைய டிசீசஸ்லாம் வருது. அவங்க அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு டாக்டர் கிட்ட போகிறேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், டானிக் குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அவங்க டிசீசஸ் வந்து டெம்பரரியாக குறையதே தவிர, அதோட சைடு எஃபெக்ட்னால வந்துட்டு திருப்பி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் வருது. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும்னே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து காய்கறியிலேயே வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காய்கறியை வச்சே வந்து நம்ம டிசீசஸ்லாம் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காய்கறி சாப்பிட்டா என்னென்ன டிசீசஸ்லாம் குறையுமோ அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
1: ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
2: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற இலை, அதோட பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்குது.
1: நீங்கள் வாழை மரத்து தானே சொல்கிறீங்க?
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதில் எதை சொல்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்தில் இவ்வளோ டிப்ஸ் வச்சுருக்கு, அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க?
2: அடுத்து நம்ம அதே மரத்தில் வாழைப்பூ கூட வந்து அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்குது. இப்போது வாழைப்பூ வந்து நம்ம எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும்போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோன்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிரும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோன்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது எதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
2: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோன்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் எதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்க கேட்டு இருக்காத MOP சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.

0: It's eating.
1: So I advise you to eat a banana every day.
0: Every day.
2: உதிரலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய் ஹரிப்ரியா.
2: ஹாய்.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசனல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில நிறைய மெடிசனல் யூசஸ் இருக்கு. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கு, அதை வந்து அனீமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலான் கேன்சர். உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதிர்ப்பு சக்தி வரதுக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம், இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலட்சுமின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம், அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம கூட திருமதி ராஜலட்சுமி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள் ராஜலட்சுமி. ஹாய்.
3: ஹாய்.
1: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய். கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் அது இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
1: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டட் தான் அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதய நோய் வராமல் தடுக்கும்.
1: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றது இல்லை கத்திரிக்காய், அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காயை கொடுப்பேன்.
1: ஓகே, இப்போ ராஜலட்சுமி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலட்சுமி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுவீங்க?
3: யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன். வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலட்சுமி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராம் தான் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்.

0: 97.8
1: நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்தியா வல்லரசு நாடா ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம வந்து இந்தியாவுடைய இந்தியாவில் மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து என்ன

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வந்துச்சு டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? ரத்தம் வரல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: ரெண்டு
3: பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம்
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: உடனே மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க, கொஞ்சம் மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னே நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: எல்லோருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னடா ஷோ ஆரம்பிக்கும் போதே ஸ்வீட்டா ஒரு குரல் கேக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களை மாதிரிதான் நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த இனிமையான இசையை கொடுத்தது நம்ம நாப்பா ஹரிப்ரியா தாங்க. ஆமாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் 25,001 lakh கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி ஒரு நல்ல இசையை கொடுத்தா நம்ம நாப்பா விசில்லையே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ நம்ம நாப்பா ஹரிப்ரியாவோட தான் பேச போறோம். ஹாய் நாப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிப்ரியா நாப்பா. நான் MOP காலேஜில் தான் ஃபைனல் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். நான் இந்த MOP ஸ்டார் ஷோக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: கண்டிப்பா நாப்பா, ஏன்னா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கோம். நாப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் விசில் பண்ண பாட்டு எது? அது எங்களுக்காக விசில் பண்ணி காட்ட முடியுமா?
1: நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து தெய்வ திருமகன் விக்ரம் படத்துல அந்த ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சாரு. அதுல இந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன்.
0: கேட்கவே ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். அதை நீங்க விசில்

0: ஆஹா, உங்களை நிறுத்த சொல்லவே எனக்கு தோணல, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நாப்பா, விசில் திறமை ஒருத்தருக்கு எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இன்பார்ன் டேலண்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து ஒரு யாராவது கத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: எனக்கு தெரிஞ்சு அது இன்பானாக தான் வரும். ஏன்னா என்னோட ஃபாதர் எப்போ பார்த்தாலும் விசில் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தான் எனக்கு ரோல் மாடலே வீட்டில். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எனக்கும் ஓகே விசில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இன்பானாக வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
0: ஓகே, உங்களோட கருத்து விசிலிங்கன்றது விசில் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் விசிலிங் சாங்காக பண்ணுறது ஒரு இன்பார்ன் டேலண்ட்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனாப்பா? நீங்கள் எத்தனையோ பண்ணியிருப்பீங்க, லைக் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாட்டு பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அது என்ன?
1: எனக்கு அயன் படத்தில் அந்த விழிமூடி யோசித்தால் சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ பண்ணுறேன்,
0: பண்ணி காட்டுங்க.

0: சூப்பரா இருந்ததுனாப்பா, எக்ஸலண்டா பண்றீங்க. பொதுவா விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ண கண்டுபிடிச்சது என்னன்னா, யூகேல எல்லாம் அந்த காலத்துல விசிலிங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா வச்சிருக்காங்க. பிளஸ் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, விசிலிங் தான் வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் ஆர்மிக்குள்ளன்னு சொல்றாங்க. விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நீங்க உங்க டேலண்டை எப்படி உணர்ந்தீங்க? ஹோ, நான் என்னால பாட்டு பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஃபுல் பாட்டு பண்றோமே விசிலிங்ல அப்படின்ற டேலண்ட் உங்களுக்கு எப்படி எந்த ஒரு பாயிண்ட் உங்களை கண்டுபிடிக்க வச்சுது?
1: அது மெயினா என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல தான். ஏன்னா எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க, அப்ப நான் சைட்ல சும்மா விசில் அடிச்சுட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை என்கரேஜே பண்ணாங்க, இந்த மாதிரி ஓகே விசில் பண்ணலாம் நீ அப்படின்னு. எனக்கு சொன்னதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே ஃபைன், இந்த இதுவும் ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன்.
0: கண்டிப்பா, இதுதான் வந்து நிறைய பேர் சொல்றது இதுதான். ஏன்னா வந்து பேஷன்றது எல்லாருக்கும் அப்படியே பிறந்ததுல இருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு சில பேருக்கு வரும். பட் ஒரு சில பேர் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் உணர்வாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது, எதேச்சியா பண்ணிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க விசிலிங் டேலண்ட நீங்க யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க? லைக் பேசிக்கா கேட்க போனா, உங்களை ஏத்தி விட்ட ஏன் நீ எதை நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆப்வியஸ்லி நான் போன வாட்டி சொன்ன மாதிரி என் ஸ்கூல் தான். ஏன்னா அங்கதான் நான் கண்டுபிடிச்சேன். என் டீச்சர்ஸ் கூட என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஃப்ரீயான டைம்ல என் டீச்சர்ஸே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விசில் பண்ண எல்லாருமே உட்காந்து கிளாப் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் எனக்கு மெயின் ஸ்டாண்ட் பை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த விட்டு வெளில போனோடனே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. நீங்க அதை நல்லா பயன்படுத்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். விசிலிங் பண்ணா கண்டிப்பா ஏன் காதுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க விசிலிங் பண்ணி அதை நான் கேட்கும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே அது தனி தாங்க, யாருக்கா இருந்தாலும் சரி. பட் விசிலிங் பண்ற உங்களுக்கு என்ன பயன் நீங்க நினைக்கிறீங்க?
1: விசிலிங் வந்து ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேசிக்கலி. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராணாயாம் பண்ணுவாங்க, இந்த முனிவர்கள் எல்லாம் அதுக்காகவே உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சாப்பிடாம எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிராணாயாம் எல்லாம் யோகா பண்ணுங்க சொன்னோன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அதை ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ விசிலிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ அது ஒரு ஜாலியாக பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தரும். அதை விட நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. And also எனக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு எல்லா பெற்றோருக்கும் சரி, ஒரு டீச்சர்ஸ்க்கும் சரி, இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். விசிலிங் ஒரு பொண்ணு பண்றாலோ ஒரு பையன் பண்றாலோ உடனே அவன் வந்து ரவுடி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டாம அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணா அதுல நிறைய பயன் இருக்கு. விசிலிங் பண்றதுனால சொன்ன மாதிரி பிராணாயாமலாம் இந்த காலத்துல அப்படின்னா என்னன்னு கேட்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கற, எந்த கடையில கிடைக்குது அப்படி கேட்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விசிலிங்னு அது அது வந்து ஒரு ஜாலி ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்டை பண்ணும் போதே ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு பயன் இருக்குன்னு தெரியும் போது அதை கண்டிப்பா எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நாப்பா நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்கலாம், பட் உங்களுக்கு மறக்க முடியாத ஷோன்னு ஏதாவது இருக்கும்ல? நான் மறக்க முடியாத இந்த சென்ஸ் நான் ரெண்டு சைடுமே கேட்கறேன், ஹாப்பியா இருக்கட்டும் சேடா இருக்கட்டும். நீங்க ஹாப்பி இந்த சென்ஸ் ஒரு ஷோல பண்ணிருப்பீங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா, நீங்க போய் பண்ணிருப்பீங்க பார்த்தா நீங்க எவ்வளவோ எதிர்பார்த்திருப்பீங்க, அதுக்கு இல்லாத மாதிரி ஆயிருக்கும். இல்ல நீங்களே ஷோஸ்ல கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மொமெண்ட்டை நீங்க சொல்லுவீங்க?
1: பேசிக்லி என்னோட நான் 2013 சிஏ இன்ஸ்டியூட்ல தான் ஒரு ஷோ பண்ணேன், டேலண்ட் ஷோ அப்படின்னு. அவங்க காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, ஸோ அப்போ அந்த 2 நான் வந்து விசிலிங் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து வெளியில் இவன் நாப்பா ஹரிப்ரியா சொல்கிறத விட அன்னைக்கு விசில் பண்ணால அந்த மாதிரி தான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே புரியுது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் வரணும்னு எங்ககிட்டேருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுறோம்.
1: தேங்க்யூ.
0: அண்ட் நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் போர் அடிச்ச சேனலை மாத்திட போறாங்க. ஸோ நீங்க எங்களுக்காக வேற லாங்குவேஜ்ல ஏதாவது விசில் பண்ணுங்களேன்.
1: ஓகே, நான் ஹிந்தியில வந்து ஆஷிகி 2 இருந்து தும் ஹி யோ சாங் பண்ணி
0: காட்டுங்க.

0: அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் பட்டமே தரலாம், அவ்வளோ அழகா இருக்கு கேட்கும் போது. நாப்பா இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்து இருக்கு, கண்டினியூஸா எவ்வளவு நேரம் ஒருத்தங்க விசில் பண்ண முடியும்? லைக் விசில் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு அப்கோர்ஸ், பட் நீங்க ஏன்டி கிட்ட ஏதாவது பாத்திருக்கீங்களா? லைக் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சர்ல? இல்ல எவ்வளவு நேரம் பேசிக்கா கண்டினியூஸா பண்ண முடியும்?
1: நான் வந்து சும்மா ஒரு 2-3 சாங்ஸ் தான் கண்டினியூஸா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் கண்டினியூஸா 18 ஹார்ஸ் எல்லாம் பண்றவங்க இருக்காங்க. இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மே இல்லை. இதுக்கு ENT கிட்டலாம் செக் பண்ற அவசியமே இல்லை. இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு நல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ், ஸோ இதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நாப்பா நீங்க புது பாட்டு மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்க பார்க்கவும் மாடர்ன் கேர்ள் மாதிரி இருக்கீங்க, ஸோ இல்ல பழைய பாட்டு அதெல்லாமும் ட்ரை பண்ணிருக்கேன்?
1: பழைய பாட்டும் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: அப்படியா, எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு.
1: நான் வந்து ஊரு சனம் ஒரு சாங் இருக்குல்ல,
0: ஆமா ஆமா,

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நாப்பா, இது வந்து ஒரு இன்பான் டேலண்ட்னு சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி நிறைய மக்கள் இந்த மாதிரி விசிலிங் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் விசிலிங்க்குன்னு ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு?
1: ஆ, ஷியூராக இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி சிங்கிங்காக ஒரு கிளாஸஸ் இருக்குது, டான்ஸிங்காகவும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி விசிலிங்க்கும் இப்போ 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விசிலிங் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விசிலர்ஸும் நாங்கள் எவ்ரி மந்த் கெட் டுகெதர் வச்சு இட்ஸ் அ ஃபன் டுகெதர். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை, விசிலிங் டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சேரலாம். இதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் செக் பண்ணீங்களாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் விசிலிங் டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்கு, பட் அவங்களுக்குலாம் வந்து அதை ஒரு கெரியரா அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டிங்கான ஒரு க்வெஸ்சன், நீ என்ன விசில் பண்றதுனால உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் பிசினஸ் அசோசியேஷன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட் இருந்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுங்க. யூ ஆல்சோ மேக் தெம் க்ரோ அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. அப்போ உங்க வீட்டுல சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா வீட்டுல விசில் அடிச்சாலே ஐயோ என்ன இவ ரவுடி மாதிரி பண்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அதை ஒரு புதுமையான டேலண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. வீட்டுல உங்க என்கரேஜ்மெண்ட் எப்படி இருந்தது?
1: ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் சின்ன வயசுல பண்ணும்போது எங்க அம்மாவே என்னை திட்டுவாங்க, என்ன பொண்ணா இருந்து விசில் எல்லாம் பண்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ண அப்புறம் எங்க அம்மாக்கே நான் போய் காமிச்சேன், இந்த மாதிரி பாருங்க எப்படி எல்லாருமே விசில் பண்றாங்க, அது ஒரு டேலண்டா இருக்கு, நிறைய பேர் கெரியரா கூட பண்றாங்க, இந்த மாதிரி படத்துல நிறைய சாங்ஸ்ல விசில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே எங்க அம்மாக்கே தெரிய வந்துச்சு. எங்க அம்மா இப்போ என்னை என்கரேஜ் பண்றாங்க, நிறைய ஷோஸ்க்கெல்லாம் விசில் பண்ண அனுப்புறாங்க. ஸோ ரெண்டு விதமான சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணல, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க எங்க பேரண்ட்ஸ்.
0: கண்டிப்பா இது வந்து ஒரு புதுமையான விஷயம் தான். ஏன்னா என் வீட்டுல எல்லாம் நான் விசில் அடிச்சேன்னா என்ன அவ்வளவுதான், என்ன என்ன பண்ற நீனு அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்க அதை ஒரு புது டேலண்டா கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம். அதனாலதான் நீங்க இப்போ இந்த MOP ஸ்டார் ஷோல உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்போ மக்கள் சாய்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னாப்பா, ஏன்னா நீங்க சூப்பரா பண்றீங்க. நான் பேசுறத விட இது ரொம்ப அருமையா இருக்கிறதுனால எங்களுக்காக ஒரே ஒரு கமல் பாட்டு நீங்க பண்ணுங்க.
1: ஓகே, நான் குணா படத்துல இருந்து ஒரு சாங் பண்றேன்.
0: கண்டிப்பா

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கே. உங்களை நிறுத்த சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லச்சா, இவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க மாட்டாங்களான்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வரப்போற ரிபப்ளிக் டேக்காக நீங்க மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பாடியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ரிபப்ளிக் டே இப்போ நான் பண்றேன்.

0: தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ அண்ணாப்பா, நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ ஆரம்பித்தது உங்களை மாதிரி பட்டிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களோட நாலேஜை மிச்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மிச்சம் எல்லாரும் அதுலேருந்து ஒரு பயன் அடையணுன்றது தான். இப்போ நாப்பா நம்மளுக்காக விசில் பண்ணி காமிச்சாங்க, நானும் வளவலன்னு பேசியாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கடைசியில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன தாட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா பேஷன் பேஷன் பேஷன் தாங்க. உங்கள் பேஷன் என்னவா வேணால் இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணி எல்லாரையும் கவரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணி அதை ஒழுங்காக பண்ணி அதை பயங்கரமாக பண்ணீங்கனாலே உங்கள் பின்னாடி ஃபேன்ஸ் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நம்ம நாப்பா. அவங்க கிட்ட நம்ம பேசினதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது பேஷனை பற்றி தாங்க. அவங்க விசிலிங்கன்றது எல்லாரும் சின்ன வயசில் பண்ணிட்டு இல்லை பசங்களோ சும்மா ரோட்டில் காம்பவுண்ட் வாலில் உட்காந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணி இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி அதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தாங்க. அவங்க கூட பேசினதே எனக்கு புல்லரிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் பேஷனை தேடி ஓடுங்க. வேற கடைசி வரைக்கும் நமக்கு என்னங்க கிடைக்க போகுது, பணம் சொத்து எதுவுமே நம்ம கூட இருக்க போறதில்ல. ஆஃப்டர் ஆல் நம்ம எதை லவ் பண்ணோம் அதை நம்ம பண்ணிட்டோம், அதுதான் அங்க கடைசி வரைக்கும் இருக்க போறது. சோ உங்க பேஷனுக்காக நீங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அது சொல்லி உங்ககிட்ட இருந்து நானும் நாப்பாவும் விடைபெறறோம். நீங்க கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நன்றி, வணக்கம்.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a food board? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர் பிளட் பிரதர்ன்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இதை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

பதினெட்டு எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is RJ Priyanka and you're listening to 107.8 MOP FM. Our community, our radio, our pride.
2: Sports. City liye romba parabarappa poyittu iruka oru topic. Ippo cricket pathi edutha neenga enna solringa Koteshwari?
3: Favorite entertainment?
2: Hockey?
3: National game?
2: Volleyball?
3: Volleyball. Team game?
2: Boxing?
3: Sanda poduvaanga madhula.
2: Karate?
3: Same.
2: Shooting?
3: Gaming game mother.
2: அப்ப செஸ் பத்தி என்ன சொல்வீங்க?
3: டேலண்ட் கேம்.
4: நம்ம இப்ப செஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். செஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியாதே, கொஞ்சம் சொல்ல எனக்கு.
4: செஸ் நம்ம பழங்காலத்துல நம்ம ராஜாக்கள் போர் போகும்போது நிறைய பேர் இறந்தாங்களாம், நிறைய ரத்தம் எல்லாம் சிந்திச்சான். அதனால ஒரு மந்திரி என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு ரத்தம் சிந்துறதுனால எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இதுவே ஒரு விளையாட்டா எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுதான். அப்படிதான் இந்த செஸ்ன்றது உருவாச்சான். இந்தியாலதான் செஸ் ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு இந்த கேமை ஃபர்ஸ்ட் அக்பரோட மினிஸ்டர் வந்துட்டு கொண்டு போய் அக்பர்கிட்ட சொன்னப்போ அந்த ஐடியா பிடிச்சி போய் அக்பர் வந்துட்டு போர்க்காலத்துக்காக இனிமேல் நான் இனிமே போருக்கு போக மாட்டேன், இந்த கேமே விளையாடுறதா இருந்தா நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்பர் ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு தான் செஸ். இப்போ வந்துட்டு இதை காலங்காலமா விளையாடி இப்போ ஒரு நேஷனல் கேமா வந்து நிக்குது.
3: ஓ, செஸ்ல இவ்வளவு மேட்டர் இருக்கா பிரியங்கா, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நீ சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா.
4: நம்ம இப்ப செஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதை யார் யார் விளையாடி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா?
3: எனக்கு தெரியாது, கொஞ்சம் சொன்னா நல்லா தான் இருக்கும்.
4: அலெக்சாண்டர் கார்போ, அலெக்சாண்டர் காஸ்ப்ரோ, அலெக்கின், காபபிளாங்கா, சில்மன்.
3: ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து நிறுத்து, உனக்கு நம்ம ஒரு ஆள் யாரும் தெரியாதா?
4: அது ஏன் தெரியாததோ சொல்றேன். விஸ்வநாத் ஆனந்த் இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. எஸ்பி சேதுராமன், அதிபன், கொனேரு ஹம்பி.
3: இந்த வருஷம் நம்ம காவ்யா விட்டியமான்.
4: காவ்யாவும் நேஷனல் பிளேயர் தானே, அவங்களையும் கூப்பிட்டுலாம்.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
0: Welcome back to the show. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: Hi Kavya.
2: Yeah, Priyanka.
1: உங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: என்னை பத்தி நான் என்ன சொல்றது இருக்கு?
1: நீங்க எவ்வளவு பெரிய நேஷனல் செஸ் பிளேயர், எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா?
2: சொல்றதுக்கு நிறைய இருக்குமா? நீங்க ஒரு ப்ரொசீஜரா ஒரு கேள்வி அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நீ என்ன பத்தி கேக்குற? ஏன்னா செஸ் பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நீ பர்டிகுலரா ஏதாவது ஒன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி சொல்லலாம்ல.
1: செஸ் எந்த மாதிரி ஒன்று ஒரு விளையாட்டு?
2: செஸ் இட்ஸ் அ வெரி டாக்டிக்கல் கேம். நீ வந்து செஸ் ஆட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னோட கிரிக்கெட் மைண்ட் ஜாஸ்தியா இருக்கும். செஸ் ஆடுற பிளேயர்ஸ்லாம் வந்து IAS IPS இதெல்லாம் போறதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளானவங்க. ஸோ செஸ் வந்து ரொம்ப டாக்டிக்கலான கேம். ஏற்கனவே நான் சொன்னேன், திருப்பி மென்ஷன் பண்ணுறேன், அகெயின் இட்ஸ் அ டாக்டிக்கல் கேம். இதை கத்துக்கிறவங்க எல்லாருமே வந்து தே வில் பி கோயிங் ஆன் அப் அப் அப். இதில் வந்து நெகட்டிவே கிடையாது. ஏன்னா ஸ்டடீஸில் வந்து நீ படித்து பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து உனக்கு வேலை கிடைக்கும் எல்லாம். ஆனால் செஸ்ல அப்படி கிடையாது. நீ தோக்க தோக்க வந்து நீ லைக் ஒரு கேம் தோத்தா கூட அடுத்த கேமில் உனக்கு அது ஒரு லெசன். ஆனால் ஸ்டடீஸ் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட், எல்லாமே ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நாட்டில் மதிப்பாங்க. ஆனால் செஸ் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ்க்குலாம் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. ஏஜ் ஃபேக்டர், ஆனால் செஸ்ஸுக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர் கிடையாது. நீ ஈவன் விஸ்வநாதன் ஆனந்த் எடுத்துக்கோங்களேன், அவருக்கு இப்போ 50 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ ஈவன் அவர் வந்து செஸ் பார்த்துட்ருக்காரு, ஈவன் அவர் இன்னும் படிச்சுட்டே இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா செஸ் எப்போவுமே முடியாது. ஸ்டடீஸ் மாதிரி இட்ஸ் எண்ட்லெஸ்.
1: நீங்கள் இந்த லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு தெரியும். அந்த கஷ்டத்தில் ஒன்று ரெண்டாவது சொன்னால் நல்லாயிருக்கும்.
2: கண்டிப்பாக. நான் வந்து செஸ் கற்றுக்கிட்டது வந்து செமை 4th ஸ்டாண்டர்ட். எங்கள் அப்பாவோட இன்ட்ரெஸ்ட் செஸ்ஸில் இருந்தது. ஆனால் அவங்க அப்பா வந்து விளையாட விடலை. ஏன்னா செஸ் வந்து சூதாட்டம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட். ஸோ செஸ் சூதாட்டம், அதனால நீ ஆடக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா சொன்னார். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி செஸ் ஆடணும், செஸ் இஸ் அ ஸ்போர்ட், இட்ஸ் அ நேஷ்னல் கேம் அப்படின்லாம் மோட்டிவேட் பண்ணி என்னை ஆட வச்சார். ஈவன் நான் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஆடும்போது ஐ வாஸ் 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் போய் ஆடும்போது 3rd போர்ட் 3rd ரவுண்ட் வேர்ல்ட் பிளேயரோட ஆடுறேன். ஐ வேர்னர் அவளை வின் பண்ண அந்த சந்தோஷத்தில் எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதை ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் 9 இயர்ஸ் தட் டைம்.

0: டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவரோட டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவரோட இது கேம்ஸ்லாம் பார்க்குறாங்கன்னா, ஈவன் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லியிருக்கேன், இவரோட கேம் பாருங்கள், இவரோட கேம் பாருங்கள், அலெக்சாண்டர் கார்போவ் கேம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னு கேட்பாங்க, பிகாஸ் அவரோட செஸ் டாக்டிக்ஸ்லாம் வந்து வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க அதை நல்லா புரிஞ்சுட்டா மட்டும்தான்.
1: கொனேரோ ஹம்பியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எதுவும் எனக்கு புரிஞ்சதே இல்லை.
0: கொனேரோ ஹம்பி அதாவது செஸ்ஸில் வந்து ஒரு ஏஜ் பேக் லிமிட்ஸ் அந்த மாதிரி இருக்கு சொல்லலாம். ஏன்னா மென்ஸ் வந்து விமென்ஸில் ஆட முடியாது, ஆனால் விமென்ஸ்க்கு வந்து மென்ஸில் ஆடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஈவன் செஸ்ஸில் வந்து ரேட்டிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ரேட்டிங் அப்படின்னா ரேட்டிங் வந்து இப்போ 1-2 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அந்த காலத்துலலாம் 2-0 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஒரு கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து பெரிய டைட்டில். ஒருத்தவங்க கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னா மென்ஸில் 2500 அண்ட் அபவ் இருக்கணும் ரேட்டிங், ஆனால் விமென்ஸில் வந்து 2200 இருந்தால் போதும். ஆனால் அந்த விமென்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அதாவது விமென் கிராண்ட் மாஸ்டர் WGM தான் பேர் பட்டம் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் கொன்னேரோ ஹம்பி வந்து மென்ஸில் போய் ஆடி GM அதாவது 2500 அண்ட் அபவ் ரேட்டிங் வாங்கி ஒரு GM கிராண்ட் மாஸ்டர் வின் பண்ணி அவங்க கிராண்ட் மாஸ்டர். ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் மென்ஸ்.
1: உங்கள் கோச் யாருன்னு சொல்ல முடியுமா? நாங்களும் கொஞ்சத்தை அவங்க கிட்ட கற்றுக்கோங்க.
0: என்னோட முதல் குருநாத் வந்து அவர் பேர் எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு 6 மந்த்ஸ் தான் அவர்கிட்ட கிளாஸ் போயிருப்பேன். அவர் வந்து வீடு மாறி போகி அதுக்கப்புறம் அதனால ஜமால் அப்படிங்கிற சார் அவர் டைட். தென் இப்போ வந்து கோபாலகிருஷ்ணன்ட்டு ஒரு ஐஏ கிட்ட போயிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து தான் இப்போ எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஈவன் மோர் நம் மேபி கோச் மாறலாம்.
1: நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக ஏதாவது கான்ட்ரிபியூஷன் அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்காக ஏதாவது பண்ணுறீங்களா?
0: ஆ, ஐ ஓன் மை ஓன் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல். ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் பேர் வந்து தானியா காவ்யா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். என்னோடய தங்கச்சி பேர் தானி. அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் நடத்திட்டுருக்கேன், பட் மெயின்லி செஸ்ஸுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் டைம்.
1: நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணி எத்தனை கோச் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி?
0: லைக் ஐ ஹவ் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் ஆஃப் செஸ், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் இருக்குது, அம்பத்தூர், போரூர் அண்ட் மெனி பிரான்ச்சஸ். எங்கள் அப்பா வந்து எனக்கு அப்புறம் நான் செஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவர் செஸ் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவரும் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஈஸ் ஆல்சோ அ ட்ரெயினர் அண்ட் நான் ஒரு ட்ரெயினர். ரெண்டு பேரும் தான், நாங்கள் ரெண்டு பேரும் தான் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்க்கு அலாட் பண்ணிவிட்டு வி வில் கோ அரவுண்ட் ஆஃப்டர் த காலேஜ் ஆர்ஸ் வி வில் கோ அரவுண்ட் அண்ட் வி வில் டேக் கிளாஸஸ்.
1: உங்களுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்குமே இது ஒரு பிரச்சனை, எங்கே மேட்ச் நடக்குதுன்னே தெரியாது, எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வரும்?
0: லைக் வி ஹாவ் அ வெப்சைட் கால்ட் தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் அசோசியேஷன் அண்ட் அனதர் வெப்சைட் இஸ் கால்ட் எஸ் ஃபிடே. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் மூலயமா நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே வந்து டோர்னமெண்ட்டுன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் வந்து உங்களுக்கு டோர்னமெண்ட் பார்த்திங்கனா டீட்டெயில்ஸ், டோர்னமெண்ட் என்னைக்கு நடக்குது, எங்கே நடக்குது, யார் நடத்துகிறா, எதுக்காக நடத்துகிறாங்க. லைக் சம் டோர்னமெண்ட்ஸ் வில் பி ஃபார் தேர் ஃபேமிலியர், அவங்களோட பாப்புலாரிட்டிக்காக நடத்துவாங்க. சில டோர்னமெண்ட் வந்து காலகாலமாக நடந்து வந்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ஸ் அதாவது கேட்டகரி ஏஜ் லிமிட்லாம் இருக்கீங்க. ஸோ அண்டர் 9 அப்படின்னா அண்டர் 9 ஏஜ்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் ஆட முடியும். 10 இயர்ஸ் இருக்க பொண்ணு போய் 9 ஆட முடியாது, 10 இயர்ஸ் இருக்க பையன் போய் 9 ஆட முடியாது. இந்த மாதிரி அண்டர் 9, அண்டர் 11, அண்டர் 13, அண்டர் 15 அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ஸ்லாம் காலகாலமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. என் காலகாலமாக நிறைய பேர் வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்.
1: உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் 1-2 சொன்னால் நல்லாயிருக்கும்.
0: என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா ரீசன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். வென் ஐ வாஸ் 11th எங்களோட செகண்ட் நேஷ்னல் ஸ்கூல்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்தது. இங்கே சென்னையில் தான் நடந்தது. ஐ காட் கோல்டு மெடல் இன் தட். அண்ட் இன் மை 12th ஸ்டாண்டர்ட் த சேம் டோர்னமெண்ட் தட் வாஸ் 3rd நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப் ஸ்கூல் செஸ் சாம்பியன்ஷிப் இட் வாஸ் எல்ட் இன் டெல்லி. அதில் வந்து பிரான்ஸ். நீங்களே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கோல்டு அடித்தேன். கோல்டு அடித்ததுனால அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது, பிகாஸ் நிறைய பேர் புதுசாக படிச்சுட்டு வருவாங்க, புதுசாக என்சைக்ளோபீடியா எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ படிச்சுட்டே வரோம் நாங்களும். இட் டிபெண்ட்ஸ் ப்ரைஸ் எப்போ வேணால் மாறும். ஸோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் நிலையானதுன்னு நான் சொல்லிக்க முடியாது.
1: உங்களோட சந்தோஷமான மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எப்போவுமே விளையாடிட்டே இருந்தால் கெட்டது மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ சந்தோஷமான விஷயங்கள் 1-2 சொன்னால்.
0: என்னோட சந்தோஷமான விஷயம் அப்படின்னா இட்ஸ் மை அண்டர் 9 நேஷ்னல் சாம்பியன்ஷிப். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, 3rd ரவுண்ட் 3rd போட் அண்ட் தட்ஸ். ஸோ அந்த ரவுண்ட் இட் வாஸ் என்னோட லைஃப்ல இதுக்கப்புறம் பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்குமா இல்லையா.

0: தெரியல, ஆனா கண்டிப்பா அது ஒரு அச்சீவ்மெண்ட், பெரிய அச்சீவ்மெண்ட், ரொம்ப ஞாபகார்த்தமான ஒரு அச்சீவ்மெண்ட்.
1: செஸ்ஸோட அட்வான்டேஜஸ், அதாவது நீங்க இந்த இதை விளையாடுனா இது கண்டிப்பா உங்களுக்கு வரும், இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்ற ரெண்டு மூணு விஷயம்.
0: செஸ் ஆடினா கண்டிப்பா மேத்ஸ் நல்லா வரும். ஸோ இந்த மேத்ஸ் நல்லா வருது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, ஏன்னா மேத்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் தான் எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். செஸ் ஆடுற எந்த பசங்களுக்கும் மேத்ஸ் வந்து டிஃபிகல்ட்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கோச், ஊ டீச்சர்ஸ். அந்த கோச் வந்து ஒன்று ரிலேட் பண்ணி சொல்லித்தராங்கன்னா அப்போ தான் வந்து உனக்கு அது புரியும், இந்த சப்ஜெக்டோட நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது செஸ் மட்டும்தான், இந்த 64 ஸ்கொயர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டாக்டிக்ஸ், கிங் குவீன் இதை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தானா பொண்ணுக்கும் என்ன புரியாது, அந்த குழந்தைக்கு எதுவும் புரியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து லைக் இதுனா செஸ் ஒரு போர் சப்ஜெக்ட், லைக் ஸ்டடிஸ் மாதிரியே இதுவும் ஒரு சப்ஜெக்ட் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சொல்லித்தர சார் வந்து ஓகே செஸ் இஸ் ரிலேட்டட் டு மேக்ஸ், செஸ் இஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ், செஸ் இஸ் ரிலேட்டட் டு என்டர்டைன்மெண்ட் இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து லைக் ரிலேட் பண்ணி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் வந்து குழந்தைங்களுக்கு அது என்ன பெனிஃபிட், அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணலாம் அவங்களோட ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு அவங்க யோசிக்க முடியும். மற்றபடி வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் கோச். என்னைக்குமே வந்து இதுதான் இது கற்றுக்கிட்டா கண்டிப்பாக இது வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் நம்ம கூட தான் படிச்சிருக்கோம் 12th வரைக்கும், நம்ம 12th நமக்கும் இருந்தது இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் கண்டிப்பாக நானும் தானே படித்தேன், எல்லாரும் மாதிரி நானும் 10 படித்தேன். நம்ம வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துட்டோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த டைமில் அந்த தருணத்தில் வந்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அந்த எக்ஸாம் பேப்பரில் ஹாலில் வந்து உங்களுக்கு என்ன மார்க் வருதோ அதுதான் ஆன்சர், என்ன யோசிக்கிறீங்களோ அந்த ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு வந்து தெரிய போகுது. அதே மாதிரி தான் செஸ் சொல்லிக்கிற குரு பொறுத்து தான், அதே மாதிரி அங்கே போய் அப்ளை பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்து தான். முக்கியமாக குருவோட இது வந்து 25% தான், ஆனால் அந்த பியூப்பிளோட இது வந்து தான் 75% ஃபுல்லாக அவங்களோட எஃபர்ட் தான். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் அது நல்லா வரும், அதை நான் கேரண்டியாக சொல்லுவேன்.
1: கவர்மெண்ட் எல்லா ஸ்போர்ட்டுக்குமே நிறைய விஷயம் பண்ணுது, அதே மாதிரி செஸ்ஸுக்கு ஏதாவது பண்றாங்களா, எந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ் யூஸ் பண்றாங்க?
0: செஸ் அப்படின்னும் போது வந்து கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்ணல, ஒரு 5 பேக் ஓகே அது வரைக்கும். பட் நம்ம ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க தான் வந்து ஃபிடே டோர்னமெண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு அது சென்னை ஹோம் டவுன் ஆஃப் விஸ்வநாதன் ஆனந்த் அவரோட ஹோம் டவுன்லயே கொண்டு வந்து வச்சு நடத்தணும் அப்படின்னு நடத்தினாங்க. ஆனந்த் வர்சஸ் மேக்னஸ் கால்சனோட நடந்தது சென்னையில். இட் வாஸ் லைக் கிராண்ட் ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி நடந்த ஒரு டோர்னமெண்ட். அது லைஃப் லாங் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து ஸ்கூல்ல எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து செஸ் கம்பல்சரிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய கோச்சஸ் இப்போ எங்களுக்கு தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஸ்கீம்ஸ், சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வராங்க, மற்றபடி பெருசாலாம் எதுவும் கொண்டு வரதில்ல மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி.
1: தேங்க்யூ காவ்யா, நிறைய விஷயங்கள் செஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவும் தெரியாததெல்லாம் வேற சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். செஸ்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கோட்டீஸ்வரி இன்னைக்கு. மீண்டும் உங்களை இன்னொரு ஷோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஆர்ஜே பிரியங்கா சைனிங் அவுட் ஃப்ரம் MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட்.
2: You're listening to MOP Community Radio 107.8.
3: Kati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Kati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the surgery to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer Care can help you. Call the helpline number 9876-543210.
4: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்தா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: Welcome back, நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காதல் என்ற ஒரு வார்த்தையே வந்து நம்ம பெத்தவங்க அதுக்கப்புறம் உறவினர்கள் மற்றும் சமுதாயத்திலே வந்து அது ஒரு கெட்ட விஷயமா தான் நினைச்சாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இவங்களுக்குலாம் ஒரு பயம் இருந்தது. எங்க தன்னோட குழந்தைங்க வந்து தப்பான பொண்ணையோ இல்லை வந்து பையனையோ வந்து தன்னோட துணைவியா இல்லது கணவராக வந்து தேர்ந்தெடுத்துட போறாங்கன்ற ஒரே பயம் தான் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில கூட நிறைய காதல் திருமணங்கள் ரொம்ப வெற்றிகரமாக நடந்ததுங்க. இதை பற்றி நான் பேசும்போது வந்து ஒரு பிரபலத்தோட ஒரு காதல் திருமணம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது வந்து திருமதி ருக்மிணி தேவி அருண்டேல் தான். ருக்மிணி தேவி அருண்டேல் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு நடன கலைஞர். அவங்க என்னன்னா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து மெட்ராஸ் தட் இஸ் அப்போ இருந்த மெட்ராஸ் இப்போ சென்னைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதோட ஒரு டிரெக்டர் வந்து மிஸ்டர் ஜார்ஜ் அருண்டேல், அதாவது அவர் ஒரு அயல் நாட்டுக்காரர். அவரை வந்து அவர் காதலித்தாங்க ருக்மிணி தேவி அருண்டேல். அப்போ வந்து என்னாச்சுன்னா எல்லா தரப்புலேருந்தும் அவங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த வயது வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வயது வித்தியாசம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அப்போது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இது நடந்த இன்சிடென்ட் வந்து 1910-1904 அந்த பீரியடில். அப்போது என்னென்னா வந்து அப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கூட கிடைக்கல. அப்போ வந்து ஒரு இந்திய மகளான ருக்மிணி தேவி அருண்டேல் வந்து அயல்நாட்டுக்காரன் மேலே வந்து காதல் விழுந்தது வந்து நிறைய பேரால வந்து அதை வந்து ஜீர்ணிச்சுக்கவே முடியல. சோ நிறைய தரப்பான எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் முடித்து கொண்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லைஃபை வந்து லீட் பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்து மேகசின்ஸ்ல நான் வந்து இந்த டாபிக் எடுக்க போறோம்னு கோத்ரூ பண்ணும்போது என்னன்னா அதை நாங்க வந்து பார்த்தும் போது ருக்மிணி தேவி அருண்டேல் வந்து இன்னைக்கு வந்து உலகத்துக்கே ஒரு நல்ல நடனரா இருக்காங்க அப்படின்றதுக்கு முழு காரணம் வந்து மிஸ்டர் ஜார்ஜ் அருண்டேல் கொடுத்த சப்போர்ட், அவரோட என்ன சொல்றது என்கரேஜ்மெண்ட் தான் வந்து அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து நல்ல சிறந்த நடனரா இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ருக்மிணி தேவி அருண்டேலுக்கு வந்து அவங்க வந்து ஜார்ஜ் அருண்டேல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டான்ஸ்ன்றத வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு என்னதான் அது மேல ஒரு ரொம்ப ஆசை இருந்தா, அவங்களுக்கு அந்த கலையை கத்துக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்களை சார்ந்த அந்த சமுதாயமும் வந்து இந்த நடன கலையை வந்து ஒரு கீழ்த்தரமான கலையா பார்த்தது. ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து நடனம்ங்கிறது வந்து நல்ல டாப் கிளாஸ்ல இருக்கிற வீட்டு குழந்தைங்க எல்லாம் கத்துக்க கூடாது அப்படின்ற தட் இஸ் ஒரு நல்ல எண்ணத்துல வந்து அந்த நடனம்ன்ற கலையை அவங்க பார்க்கவே இல்லை. மிஸ்டர் ஜார்ஜ் அருந்தேல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப நடனம் மேல வந்து ஆசை இருக்குன்னு அந்த அதை வந்து அவங்க அவர் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து டான்ஸ் ஸ்கூல்ல வந்து அவரை சேர்த்து விட்டு ருக்மிணி தேவி அருந்தேல சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களை ஒரு பெரிய ஆளாக்கி இன்னைக்கு வந்து அவங்க டான்ஸ் ஸ்கூல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இதனால வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் ஃபுல்லா வந்து இந்த டான்ஸ் ஸ்கூல் மூலமா நிறைய பேர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் ருக்மிணி தேவி அருந்தேல் வந்து இன்னைக்கு இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அது காரணம் வந்து முழுக்க முழுக்க மிஸ்டர் ஜார்ஜ் அருந்தேல் கொடுத்த சப்போர்ட் தான். ஸோ இந்த கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காலத்துல வந்து காதல்ன்றது வந்து எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். முன்னாடிலாம் வந்து கஷ்டமோ நஷ்டமோ என்னதான் இருந்தாலும் காதலிச்சவனை தான் வந்து நிறைய பேர் வந்து மனம் முடிக்கணும்னு ஒத்த காலில் நின்றுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து காதல்ன்ற ஒரு விஷயம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளோட இது. நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேங்க. அது வந்து ஒரு பிரபல ஒரு மேகசினில் மனுஷ்ய புத்திரன் எழுந்த ஆர்டிக்கலை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அதில் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு சமூகம் காதலை குற்றம் என்று சொன்னால் நாம் அதை விவாதிக்கலாம், அதற்கு எதிராக போராடலாம். ஆனால் காதலை குற்றங்களின் களமாக மாறிவிட்ட ஒரு காலத்தில் அன்பு என்பது இன்று நஞ்சு தடவிய ஒரு வாள் போல நம் முன் பலபலத்து கொண்டிருக்கிறது. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா முன்னாடிலாம் வந்து லவ்ங்கிறத வந்து எல்லாரும் எதிர்த்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதை எதிர்த்து அதை ப்ரொடெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ வந்து லவ்வர்ஸே வந்து லவ்வுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. அவங்களே வந்து நிறைய வந்து கிரைம் எல்லாம் வந்து இந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம்னா வந்து நிறைய கொலைகள் தற்கொலைகள் தவிர ஒரு பொண்ணோ பையனோ வந்து ஏமாத்திட்டானா இந்த மாதிரி ஆசிட் மூட்டை தூக்கி வீசுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆபாசமா புகைப்படங்கள்லாம் எடுத்து அதை மார்பிங் பண்ணி நெட்ல, தட் இஸ் இணையதளத்துல போடுறது, இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கத்தியால குத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு தான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய தரப்பினர்கள் இருக்காங்க. எல்லா தரப்பினர்களையும் வந்து நம்ம கூட இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண கூட்டிருக்கோம். முதல் படியாக வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து உளவியல் நிபுணர் டாக்டர் லலிதா பூபாலன் மேம். வணக்கம் மேம். ஆசிரியர் தரப்பா நம்ம கூட பேச வந்திருக்காங்க உமா மேம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: பெற்றவர்கள் சார்பா வந்து நம்ம கூட பேச வந்திருக்காங்க அருணா மேம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
0: இது மட்டும் இல்லாம மாணவிகள் சார்பா வந்து நம்ம கூட இரண்டு மாணவிகள் இன்னைக்கு நம்ம ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்காங்க. வணக்கம். உங்க பேர் என்ன?
3: பிரியங்கா.
0: உங்க பேர்?
3: ஐஸ்வர்யா.
0: ரொம்ப நன்றி எங்க கூட இங்க வந்ததுக்கு. இந்த குரூப் டிஸ்கஷன்ல நீங்களும் வந்து ஒரு பாட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போன் எடுத்து கால் பண்ணுங்க. 6512133 6512133333.
4: Love is louder.
5: Louder.
4: Love is louder.
6: Love is louder than sexism.
4: Indifference.
6: Than hatred.
4: Love is louder than homophobia.
6: Threats.
7: Bigotry.
6: Doubt.
7: Love is louder.
8: Love is louder.
6: Is louder.
4: Love is louder than bullying.
7: Than bullying.
6: Than bullying.
4: Love is louder than anything.
6: Than anything.
9: Than anything.

0: முதல்ல வந்து நான் வந்து பெற்றோர்கள் சார்பாக உங்ககிட்ட கேட்குறேன் மேம். எனக்கு வந்து ஒரு பர்சனல் க்வெஸ்சன் என்னன்னா வந்து காதல்ன்றது வந்து ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம். ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ 14-15 வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோனல் இதே வந்து காதல் அப்படின்ட்டு அவங்க வந்து அது காதல்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களோ இல்லாட்டி இன்ஃபாக்சுவேஷன் அது அறியாமல் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து பெற்றோர்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு உடனே வந்து அவங்க வந்து ரொம்ப அப்நார்மலாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த குழந்தைய வந்து ஏன் இப்படி பண்ற, நீ இப்படி பண்றது தப்பு, நம்ம குடும்பத்துல வந்து இதெல்லாம் நடக்க கூடாது, உன்ன சமுதாயம் வந்து உன்னை எப்படி பார்க்கும், இது நல்ல பொண்ணு கடையாளமா, அப்படி இப்படின்னு ஒரு அந்த அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணையோ பையனையோ ரொம்ப புண்படுத்துறாங்க. இந்த மாதிரி செய்யறது வந்து ஒரு நல்ல விஷயமா? அந்த நீங்க சொல்றதை வந்து ஒரு மென்மையான விஷய மென்மையான முறையில சொல்லலாம்ல, ஏன் இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க?
1: ரொம்ப சரியாக தான் நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக பெற்றோர்கள் தரப்பில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, ஏன் வந்து காதல் அப்படின்னோடனே பெற்றோர்கள் அதிகமாக ரியாக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. இது வந்து காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். அது வந்து இன்னைக்கு நேத்திக்கு வந்தது கிடையாது. எப்போ மனித குலம் உருவாகி நாகரிகம் தொடங்க வர ஆரம்பிச்சுதோ அப்பயே வந்து காதல் வந்து இருந்துட்டு இருந்தது. ஏன் நீங்கள் நம்ம புராணங்களில் இதிகாசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வள்ளிக்கும் முருகனுக்கும் நடந்தது கூட ஒரு காதல் திருமணம்னு சொல்றோம். அது மட்டும் சங்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க ரெண்டு மனமும் இணைஞ்சிடுச்சுன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லிருக்கு. செம்பலம் பெயர்ந்த நீர்புலம் போல் இருமனம் கலந்ததுவே அப்படின்னு ஒரு பாட்டே கூட இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து நிறைய வந்து திருமணங்கள் வந்து நம்ம வந்து கோவலன் மாதவி காலத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க கண்ணகிக்கும் கோவலனுக்கும் வந்து இயல்பான ஒரு திருமணம். அதே மாதிரி மாதவி வந்து கோவலனை வந்து காதல் மனைவியா தான் அங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது காதல் அப்படிங்கறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த காதல் அப்படிங்கிறது எந்த வயதுல வருது, எப்படி வருது, எதை சார்ந்து வருது அப்படிங்கும்போது தான் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையா உண்டாக்குது. இன்னைக்கு தேதியில வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு பெற்றோர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது கிடையாது. ஒன்னும் ரெண்டுமா இன்சிடென்ட் அங்கே இருந்தா கூட நம்ம முன்னோர்களுடைய முறைப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கிளெவரா அவங்களுக்கு வந்து அந்த 15-14 இயர்ஸ்ல வந்து இயல்பா வர ஒரு ஹார்மோனல் சேஞ்ச், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய துணையும் ஆணுக்கு ஒரு பெண்ணோட துணையும் தேவை வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு அப்படிங்கறதுனாலதான் 15-16 வயதுக்கு மேல வந்து திருமணம் பண்ணாம இருக்கிறதே கிடையாது. நம்மளுடைய ஒரு 3 தலைமுறைக்கு நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னாக்க 15-16-17 வயதுக்குள்ள பெண்களுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க 18 வயது ஆண்களுக்குள்ள அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து விடுதலை, பெண் விடுதலை, பெண்களும் படிக்கணும் இப்படிங்கிற மாற்றங்கள் வரும்போது, சமுதாய மாற்றங்கள் வரும்போது சட்டம் வர வந்தது. எப்போ எப்படின்னாக்கா பெண்ணுக்கு வந்து திருமண வயது வந்து 18 அப்படின்னு. ஆமா, உடல் ரீதியா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் 18 வயது ஆனா கூட 21 வயதுக்கு அப்புறம் தான் அவள் குழந்தைக்கு வந்து பெறறதுக்கு வந்து உடல் ரீதியா அவள் தகுதியாரு, அவள் மனமும் வந்து மெச்சூர் ஆகுது, அப்பதான் அவளால வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கு, அதனால அந்த சட்டம் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்க பல பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க, சமுதாயத்துல நிறைய படிக்கவும் படிச்சாங்க. ஸோ இவங்க படிச்சு முடிக்கும் போது ஒரு 27-28 இல்ல 25 வயது ஆயிடும் போது அவங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி வந்துடுச்சு. ஸோ தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுக்கிற தைரியமும் மெச்சூரிட்டியும் அவங்களுக்கு எக்ஸ்போஷரும் இருந்தது. அதனால வந்து பெரிய எதிர்ப்பு வந்து அந்த துணை அவங்க எடுத்திருக்கிற துணை வந்து சரியான முடிவா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு இருந்தது. ஒன்னு ரெண்டு காரணங்கள் அவங்க எதிர்த்தாங்க. ஒன்னு ஜாதி, இன்னொன்னு பொருளாதாரம், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ், இந்த 3 காரணத்துக்காக தான் மிந்தி வந்து பெற்றோர்கள் எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இங்க மாணவிகள் வந்திருக்காங்க, ஆசிரியர் இருக்காங்க, உளவியலாளரும் இருக்காங்க. ஒரு பெண்ணை பெற்றவர்களோ பையனை பெற்றவர்களோ ஸ்கூல் யூனிஃபார்மோட இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா பீச்ல அவங்க வந்து போய் இருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க வந்து எனக்கு தெரியும் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து என்னோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல நான் சொல்றேன், வந்து 2வது ஸ்கூல்ல அவங்க டீச்சர் சொல்லிட்டே இருப்பாங்க, இது வந்து முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஒரு புது ட்ரெண்ட் கிளம்பி இருக்கு. இது நான் சொல்றது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கே. மேம், இன்னைக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா ஒரு குழந்தை வந்து சொல்லும், மேம் இந்த பையன் என்னை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டான் அப்படிங்கும். பேட் வேர்ட், ஹி யூஸ்ட் அ பேட் வேர்ட். என்னன்னு கேட்டா ஐ லவ் யூ சொன்னா அப்படின்னு. இந்த குழந்தைக்கு ஐ லவ் யூனா என்ன தெரியும்? ஆனா எல்லா குழந்தையும் இது ஒரு மேனியாவா ஆயிடுச்சு. அதாவது வந்து ஒரு லவ் பண்ணணும், அது வந்து அது என்ன மீடியால பாக்குற இன்ஃபுளுயன்ஸ். எங்க அங்கப்பார் அவங்களை பார்க்குற அவங்களை சுற்றி இருக்கிற ஃப்ளாட்டில் இருக்கிற அக்காக்கள் அண்ணன்கள் அவங்க கசின்ஸு எல்லாம் வந்து என்னென்னா அவன் அவளை லவ் பண்ணான் இவன் அவளை லவ் பண்ணான் லவ் மேரேஜ் அது வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா ஆயிட்டதுனால குழந்தைங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாமல் அவங்க வந்து காதல் வலையில் அது வந்து காதல்ங்கிற பொருளே தெரியாமல் அது ஏதோ ஒரு ஒரு பொருளை அடையணும் மாதிரி நான் வந்து ஃபாரினுக்கு போகிற மாதிரி நான் வந்து ஒரு காரை வாங்கணுங்கிற மாதிரி நான் இந்த கோர்ஸை படிக்கணுங்கிற மாதிரி குழந்தைங்களோட மைண்டில் ஓகே காதலிக்கணும் போல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் போல இருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுங்கிற இது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் உருவாக்கப்பட்டு விட்டது சொசைட்டியில் அப்போ அது என்ன ஏஜில் வருது அது 6வதுல வருதா 8வதுல வருதா 10வதுல வருதா 12வதுல வருதா அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்றுமே தெரியாமல் அந்த பொண்ணு சின்ன படப்படுவாளோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆண் காதல் வலையில் விழுந்தா கூட அவனோட படிப்பு டென்த்து படிக்கிற பையன் வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் எங்கேயோ போயிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேடி அவங்க ரெண்டு பேரையும் திருப்பி ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க பேரண்ட்ஸ் கூட யோசிச்சு பாருங்கள் 10வது படிக்கிற பையன் 10வது படிக்கிற மாணவியை கூட்டிகிட்டு வெளியில் ஓடிட்டாங்க சினிமாவில் வேணால் அலைகள் ஓய்வதில்லை மாதிரி படத்தில் வந்து ஒரு மாஸுக்காக எடுக்கப்பட்ட படமாக இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணை வந்து இன்றைக்கி சமுதாயம் ரொம்ப மோசமாக இருக்குது அந்த பொண்ணு அந்த பையனை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எங்கேயாவது விற்கிறதுக்கு கூட இன்னைக்கு காத்திருக்காங்க ரெடியாக இருக்காங்க அந்த பையனால் என்ன பண்ண முடியும் அந்த பையனுக்கு ஒன்றுமே லாஸ் கிடையாது அப்போ பெண்ணை பெற்ற அந்த பெண் படப்போரிய அந்த இதை வந்து ஒரு பெற்றோருக்கு இருக்கிற வழி வேற யாருக்கு இருக்க முடியும் ஸோ எங்கே தன் குழந்தை எங்கேயாவது தன் வாழ்க்கை போயிட போகுதோங்கிற அதி பயத்தினாலையும் அதனால தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல அவங்களை ஹேண்டில் பண்ண தெரில அந்த மாதிரி அதிகமான ட்ரெண்ட் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா என் பொண்ணு வந்து கேட்பா என் ஃப்ரெண்டு வந்து மானசா வந்து திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டா என்னாச்சு ஏதாவது ஒரு அப்படின்னா ஒன்றும் இல்லை கார்த்திக்ங்கிற ஒரு பையன் வந்து அவளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டானா அப்படின்னு நான் வந்து சொன்னேன் என்னது இது என்ன படிக்கிறீங்க அப்புறம் நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன இப்படி ரெண்டு பேரும் எல்லாம் பேசிக்கிறாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்லங்கும் போது உங்களுக்கு என்னன்னு தெரியல டிவியை பார்க்குறாங்க அதனால நான் அப்புறம் அவள்கிட்ட சொன்னேன் எஜுகேட் பண்ணேன் லவ் அப்படிங்கிறது என்ன நேசிக்கிறது நீ ஐ லவ் இந்தியான்னு நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல கலர் பண்ணி எழுதுறீங்க ஐ லவ் மை மதர் ஐ லவ் மை டேடி ஐ லவ் மை பிரதர் அந்த மாதிரி காதல்ங்கிறது ஒரு நேசிப்பு அவ்வளோதான் இது வந்து நீ யூ லவ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றீங்க அதனால இது வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு அன்பு செலுத்துறது அதுதான் அதனால அது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது அதை பத்தி நீங்க இப்ப யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு அதெல்லாம் நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஃப்ரெண்டை நீங்க நேசிக்கிறது இல்லையா ஒரு கண்ட்ரியை நேசிக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் உடனே அவ போய் சொன்ன உடனே அந்த இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கா வீட்டில் இருக்கிறவங்களை நேசிக்கிறது அன்பு அன்னோன் பர்சனை நேசிக்கிறது தான் காதல் அப்படின்னு அவ திருப்பி டெஃபினிஷன் கொடுத்து விட்டுருக்கா செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு அப்ப அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் எவ்வளவு மோசமா இருக்கு மோசம் இல்ல அவ்வளவு அவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகப்பட்டிருக்காங்க மீடியாவில் அப்போ குழம்பி போறாங்க பெற்றோர்கள் என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு புரியாத ரெண்டுங்கட்டாம் வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது 8th, 9th, 10th வந்து உருவாகிற காதல்களை எப்படி சொல்லி வைக்க புரிய வைக்கிறது இல்லை ஒன் ஸ்டேஜ்ல அவங்க வந்து பெற்றோர்களை எதிரியா பாக்குற போது பெற்றோர்கள் ரஃபா ஹேண்டில் பண்றாங்க இதே காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகும்போது ஒரு பெண் காதல விழுந்திருக்காங்கன்னா கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசினா அந்த பொண்ணுக்கு புரியும் இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கு நீ இனிமே இது உன் வாழ்க்கை நீ டிசைட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மெச்சூரிட்டி அந்த பொண்ணுக்கு இருக்கும்போது அந்த தாயாரோ தந்தையாரோ கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்க முடியும் ஒண்ணுமே தெரியாம களிமண்ணா இருக்கிற 8வதுலயும் 10வதுலயும் 12வதுலயும் நீங்க அடைச்சுதான் வைக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் பெற்றோர்கள் தரப்புல
0: கண்டிப்பா ரொம்ப நல்லா பேசுனீங்க மேம் ஆசிரியர் சார்பா நான் உங்ககிட்ட கேக்குறேன் மேம் ஒரே ஒரு விஷயம் இப்ப வந்து மேம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிக்கிறாங்க இஃப் த கேர்ள் ஆர் த கை ஃபால்ஸ் இன் லவ் ஆனால் வந்து ஸ்கூல் இல்லாட்டி காலேஜ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அதிகபட்சமாக குழந்தைங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைமே வந்து ஸ்கூல் இல்லாட்டி காலேஜாக தான் அங்கே வந்து என்னதான் நம்ம நாடு வந்து முன்னேறி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறோமே தவிர செக்ஸ் எஜுகேஷன் பற்றி நம்ம எவ்வளோ அந்த குழந்தைக்கு வந்து இது பண்ணுறோமோ இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரியே லவ் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒய் கான்ட் யூ எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் லஸ்ட் ஏன் நீங்கள் வந்து அதை ஆசிரியராக நீங்கள் ஏன் அதை வந்து எடுத்து அதை பண்ண மாட்டேங்கிறீங்க
2: இது ஒரு தனி சாப்டராகவோ ஒரு தனி பாடத்திட்டமாக எல்லாம் கொடுக்க முடியாதுடாமா இது வந்து டீச்சரோட ரோல் எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு காமனாக பார்க்கணும் பாய் ஸ்டூடெண்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட் பார்க்கக்கூடாது ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வர்ற மாதிரி உள்ள கிளாஸ் என்வாயர்மெண்டல் வச்சுக்கணும். கோ எஜுகேஷன் பேரில் வந்து இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அவுட் சைட் சென்னை, ஒரு வில்லேஜஸ்லேயோ ஒரு டவுன்லேயோ பார்த்தீங்கன்னா, பேருக்கு தான் கோ எஜுகேஷனே தவிர ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரே யாரும் கிரியேட் பண்ணுறது கிடையாது. அது ஒரு பெரிய ட்ராபேக். ஒன்று ஸ்கூல், ஒன்று எஜுகேஷன் ஸ்கூல், இப்போ என்ன கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல்னு தனியாக நடத்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், இல்லை கோ எஜுகேஷன் ஒன்று வைக்கிறாங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் வித்தியாசப்படுத்தாமல், ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற டீச்சரோ ஸ்கூல்ஸ்ல உள்ள மத்த டீச்சரோ, ஒரு பாயோ ஒரு கேர்ளையோ டிஃபரன்ஷியேட் பண்ணாம எல்லாருமே குழந்தைங்க சேர்ந்து விளையாடுறதுல இருந்து, ஒரு ஹோம்ஒர்க் சேர்ந்து பண்றதுல இருந்து, ஒரு டுகெதரா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகணும். ஸோ இது தனியா வந்து நம்ம பாடத்துல வந்து தனியா சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் இருக்கப்ப பயாலஜி லெசன்ல சில யூனிட் எல்லாம் வரப்ப பாத்தீங்கன்னா, பசங்களோட மூஞ்செல்லாம் சின்ன கேர்ள்ஸோட மூஞ்செல்லாம் டிஃபரெண்டா இருக்கும், பாய்ஸ் எல்லாம் போல்டா பாப்பாங்க போர்ட ரைட்டா. அண்ட் டீச்சரும் ஹேண்டில் பண்ற டீச்சர் எவ்வளவு எஃபிஷியன்டா பிளஸ் ஒன் பிளஸ் டூல பயாலஜி ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது ரைட். அவங்களுக்கே அந்த குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் இல்லாம இட் இஸ் அகாடமிக்ஸ், இது ஒரு பாடத்திட்டம், இது வந்து சயின்டிபிக்கா வந்து இட் இஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல். இட் ஷுட் அந்த லாங்குவேஜ் அந்த தி வே இன் விச் தி டீச்சர் டேக்ஸ் இட் டு தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேக்ஸ் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்.
0: அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ
2: இது வந்து காலேஜஸ் நீங்க சொல்ற மாதிரி ப்ரொஃபஷனல் காலேஜஸ்லயே நான் என்ன ஃபீல் பண்றேன்னு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் கைடன்ஸ், அதாவது தே டோன்ட் ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தேர் ஆன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் இஸ் வெரி வெரி ராங். ப்ரொஃபஷனல் காலேஜஸ் தனியாக காலேஜ் வைக்க முடியாது, சேர்த்து தான் காலேஜ் வைக்க முடியும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஒரு தனியாக மாடிப்படி, அவங்களுக்கு ஒரு தனியாக மாடிப்படி பேசக்கூடாது அப்படின்னு யூ வென்எவர் யூ வீட்லேயே ஆகட்டும் இதை பண்ணக்கூடாதுன்னா தான் எல்லாருக்குமே பண்ணணும்னு தோணும், இது ஒரு ஸ்மால் ஒரு பிக்கோ கரெக்டா. ஸோ அதனால இட் இஸ் ஐ ஃபீல் த சிஸ்டம் இட் செல்ஃப் இஸ் அ ஃபால்ட், த வே வி ஹேவ் டு ஹேண்டில் வந்து இட் இஸ் ஃபால்ட். அதுக்கு வந்து நம்ம பாடத்திட்டங்கள் சொல்லியோ ஒரு செக்ஸ் எஜுகேஷன் யூனிட் நடத்தியோ பிரயோஜனம் இல்லை. ஓவராலா டீச்சிங்கோட வந்து ரோல், ரோல் ஆஃப் டீச்சரை வந்து கரெக்டா கிளாரிஃபை பண்ணும்.
0: ஸோ மேம் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து, ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சு பார்க்கக்கூடாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறது, அப்பதான் வந்து ரெண்டு பேருமே
2: வித்தியாசம் இல்லாமல் பழக வைக்கணும். பக்கத்து பக்கத்துல உட்கார வைக்கலாம், ஒரு ஒரு பாய் ஒரு கேர்ள், ஒரு பாய் ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, தேர் பி நோ டிவைட் பிட்வீன் தெம்.
1: பயாலஜியில வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் போது ஒரு குழந்தைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் புதுசா பாக்குறாங்க, ஒரு காரை பத்தி வந்ததுன்னா அது என்னன்னு கேக்குறாங்க, நம்மளால பதில் சொல்லும். அப்படிதான் அவங்க அனாட்டமியையும் பார்க்கும் போது சரியா சொல்ல தவறிட்டோம்னா பீன் குழப்பங்களும் பிரச்சனைகளும், ஒரு ஒரு ஆசிரியரா உங்களுக்கு வந்து சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குன்னா அங்க வந்து
2: கஷ்டப்பட வேண்டாம். ஆசிரியர் வந்து கஷ்டப்படக்கூடாது, அதை வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு சாப்டரா பாக்கணும். பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க வெளிநாட்டை பத்தி நிறைய காப்பி பண்றீங்க, வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி ப்ராசஸ் வந்து ஈவன் மேன் இஸ் இன்வால்வ், மேன் வில் நோ ஹவு டு கோ ஹெட் வித் பிரெக்னன்சி. அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க நல்லதை மட்டும் இதை மட்டும் எடுத்துக்க கூடாது, எல்லா ஒரு ஹோல் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்க்க தெரிஞ்சு,
1: ஒரு ஹார்மோனல் சேஞ்ச்னால வர்ற ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு ஹேண்டில் பண்ணு. அதே மாதிரி இங்க பெற்றோர்களுக்கும் வந்து அந்த ரோல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெற்றோர்கள் எங்க சொல்லி தவறிடுறாங்க?
2: மறக்கக்கூடாது, வீட்டிலேயே வந்து பொம்பளை பசங்களுக்கும் ஆம்பளை பசங்களும் வீட்டுல வளர்க்கறப்ப வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து மறைச்சு ஒரு சீக்ரெட்டா பண்ணக்கூடாது. இது பயாலஜிக்கலா வர்றதுதான், உனக்கும் இருக்கு, உனக்கு வர்றது ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் தே கோ த்ரூ த சேம் ப்ராசஸ், பியூபர்ட்டி ப்ராசஸ் பொம்பளை பசங்களுக்கு மட்டும் இல்ல ஆம்பளை பசங்களுக்கும் இருக்கு, தே கோ த்ரூ இட். சோ உனக்கும் இருக்கு, உனக்கு டிஃபரெண்ட், உங்க அக்காவுக்கு டிஃபரெண்ட், உங்க தங்கச்சிக்கு டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸை வந்து அழகா சொல்ல தெரியணும். பட் அதுக்கு அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு மேம். ஃபேமிலி நாங்க சமூக பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் அதெல்லாம், ஒரு ஸ்மால் ஃபோரத்துல நம்ம அதை
1: பேச முடியாது. ஆனா ஒரு பெற்றோர்களா வந்து அதை வந்து கரெக்டா அந்த சமயத்துல அவங்களுக்கு சொல்ல தவறிட்டா அங்க எங்க அதை வந்து அதை பத்தின ஆராய்ச்சி வந்து அவங்க வந்து வேண்டாம், எங்க பத்திரிகைகள் என்ன சொல்லுது, தொலைக்காட்சி என்ன சொல்லுது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேள்விய வேற யார்கிட்டயோ விடை தேட போகும்போது தேவையில்லாத வீண் குழப்பங்களுக்கு இருப்பாங்க. சோ அப்ப பெற்றோர்களும் அவங்களுக்கும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ற கெட்ஸும் இருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும்.
2: தப்பு இல்ல, தப்பு நம்ம உடம்புல உள்ள ஒரு மாற்றங்கள் அது வந்து எல்லாருக்கும் தெரியணும், அவ்வளவுதான், சொல்ற விதத்தை அழகா சொல்ல தெரியணும்.
0: ஷோர், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்தபடியா மாணவிகள், நான் உங்ககிட்ட வரேன். உங்களுக்கு வந்து இந்த டீனேஜ் பருவத்துல லவ்னா வந்து என்ன, உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு அதை பத்தி? எதுக்கு நீங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா, எதுக்குன்னு கேட்டா வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இது வந்து ரொம்ப இந்த ஏஜ்ல வந்து ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கு. கண்டிப்பா அவ்வளோ கேவி கேவி அழுதுட்டு இருக்கா, எதுக்குன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை. இது கிளாஸ்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இதுக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த டீனேஜ் பருவத்துல, அதாவது ஒரு படிக்கிற பருவத்துல எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்?
3: இப்போ வந்து லவ்வுக்கு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் எப்படி அகேன்ஸ்டா இருக்காங்கன்னு காமனா நீங்க சொல்றீங்க, அது வந்து சொசைட்டி ப்ரெஷர் அப்படின்னா நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி தான் வந்து காலேஜ் என்வாயர்மெண்ட்டும் சரி ஸ்கூல் என்வாயர்மெண்ட்டும் சரி அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் தான். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பியர் ப்ரெஷர், அதாவது அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஒரு பிரச்சனை தான் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள.
0: சோ இது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது ஒரு பந்தா சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு.
3: நீங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி லவ் உண்மையாலே லவ்ன்றது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடக்கிற விஷயம் இல்ல, இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. அது வந்து நிறைய நிறைய கேசஸ்ல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு 90% வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோ போய் பேச மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, அது ஒன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, அப்படி இல்ல படத்துல என்ன சொல்யூஷன் வந்திருக்கோ அது பிரகாரம். இப்ப நான் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா ஒரு நாலு படம் பார்ப்பான், நாலு படத்துல எப்படி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்பான். இது நாலுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுவான். அடுத்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வந்து ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பான், மச்சான் என்ன பண்றதுடா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுடா. இப்படி ஆயிடுச்சு சொசைட்டி. ஒரு ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னடா, இந்த ஜெனரேஷன் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க டீச்சர்ஸ்க்கும் இல்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இருக்க ஜெனரேஷன் கேப்னால கம்ஃபர்டபிளா அவங்களால பேச முடியல பேரண்ட்ஸ் கிட்ட. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு போய் எந்த பேரண்ட் கிட்ட சொன்னாலும் யாரும் வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க போறது இல்ல. மேபி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் அதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து பேசி புரிய வச்சு
0: ஹேண்டில் பண்ண தெரியணும்.
3: ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தா மேபி அந்த பையன் வந்து ஓகே புரிஞ்சிரு, அவனுக்கு புரியற கெபாசிட்டி வரும். அது தெரியாதனால பசங்க போவே மாட்டேங்கிறாங்க. They don't even opt going and talking to their teachers or
0: என்ன
3: பண்ணுடா மச்சான்

0: அப்படின்னு சொல்ல போறாங்க. சோ லவ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இன் டுடே டுடேஸ் சொசைட்டினா பியர் பிரஷர் தான்.
1: சொல்றத பார்த்தா கண்டிப்பா சிரிப்பு தான் வருது. எல்லாருக்கும் வந்து பொம்மை இருக்குன்னு ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய பார்த்து வந்து எனக்கு இந்த பொம்மை வேணும்னு கேக்குற மாதிரி இவங்க வந்து இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. சரி மேம், ஸோ இத உளவியல் ரீதியா நம்ம பார்க்க போறோம். இப்போ அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி எங்கே போகிறோம்? நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா.

0: வணக்கம் நேயர்களே, இதே மோபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ருதா. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கே போகிறோம், ரொம்பவே வந்து விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிகழ்ச்சி. எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களோட இதை சொல்லிட்டு இருக்காங்க, கருத்துக்களை. இப்ப வந்து உளவியல் ரீதியா வந்து நம்ம வந்து கேட்க போறோம் லலிதா மேம் கிட்ட. மேம், நீங்க சொல்லுங்க மேம், இவங்க எல்லாம் பேசுனதை வந்து நீங்க கேட்டீங்க. மாணவிகள் என்ன சொல்றாங்கன்னா, வந்து எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எனக்கும் வேணும் அப்படின்னு. மேம் என்ன சொல்றாங்கன்னா, வந்து மெயின் டிஃபரன்சியேஷன் ஸ்கூல் காலேஜஸ்ல இருந்தே வந்து பசங்க பொண்ணுங்கன்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுனால பையனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அதே மாதிரி நீ பொண்ணுக்கும் கொடு, அதையே நீங்க ஃபெயில் பண்றீங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சார்பா வந்து அருணா மேம் என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இது வந்து பெற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு இது, பயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க என்ன மேம் சொல்றீங்க, இதெல்லாம் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்?
1: ஆமா, இது வந்து ரொம்ப காமன் டாபிக் இன்னைக்கு. லவ்ங்கிறது இப்போ எங்க பார்த்தாலும் இட்ஸ் இன் தி ஏர் அப்படின்னு சொல்லலாம். லவ் இஸ் இன் தி ஏர் பாத்தீங்கன்னா, சின்ன இப்போ வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க லவ்னு. அதுக்கு வந்து மீனிங் என்னன்னே தெரியாத வயசுல இட்ஸ் அ ஹார்மோனல் திங். பாத்தீங்கன்னா 13-14 வந்து பசங்க, நான் வந்து இந்த பையன் நான் லவ் பண்றேன், இவன் வந்து என்னோட க்ரஷ் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ க்ரஷ் அண்ட் அ லவ்? க்ரஷ்னா என்ன? இட் ஜஸ்ட் இட்ஸ் அன் இன்ஃபாச்சுவேஷன் டுவர்ட்ஸ் the opposite.
0: Now, first thing vandu engalukku vandu infatuation love appdin rendathukku irukra difference vandu neenga vandu sollanum.
1: Infatuation gerdhu it's a physical attraction, it's a hormonal thing which happens between a boy and a girl. அந்த வயசுக்கே உரிய ஒரு இது, ஒரு ஈர்ப்பு, ஒரு அந்த ஆப்போசிட் செக்ஸ் மேல இருக்கிற ஈர்ப்பு. அது அவங்க என்ன ராங்கா அவங்க பெர்சீவ் பண்றாங்க, அவங்க நினைச்சுக்கிறாங்க இது லவ் அப்படிங்கறது. லவ் நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு, பிளஸ் அந்த பியர் குரூப் அவங்களே என்ன சொல்றாங்க, ஓ நீ ரொம்ப நல்லா இருக்க, அந்த பையன் உனக்கு நல்லா சூட் ஆவான் அப்படின்னு. ஒரு 8th standard 9th standard படிக்கிற என் கிளாஸ், ஐ மீன் நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என் ஃபேமிலியில இருந்தே சொல்றேன். என் டாட்டர் இப்போ வந்து 9th standard படிக்கிறான். ஷீ இஸ் அ வெரி இன்னசென்ட் கேர்ள். அவளுக்கு இந்த லவ் இதுல எல்லாம் நம்பி இல்ல. பட் என்ன சொல்றா, அவ ஃப்ரெண்ட்ஸே வந்து அவகிட்ட வந்து சொல்றாங்க, நீ வந்து யூ ஆர் குட் லுக்கிங், தட் பாய் இஸ் லுக்கிங் அட் யூ, சைக்கிள் அடிக்கிறான் அவனை, நீ வந்து அவனை ரெஸ்பாண்ட் பண்ணு, நீ அவங்ககிட்ட போய் பேசு, ப்ரப்போஸ் பண்ணு, அப்படி எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவ வந்து நான் வந்து அவகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிறதுனால என்கிட்ட வந்து அவ whatever they are feeling, அவங்களுக்கு மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டா என்னங்கறத வந்து போய், ஏன்னா சில நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும், அப்ரிஹென்ஷன் இருக்கும், போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுவாங்க, வீட்டுல இருக்காங்க பெரியவங்க கிட்ட இருக்க, ஏன்னா ஒரு as you said உங்களுக்கு ஒரு அந்த ஜெனரேஷன் கேப் இருக்கு. சோ அந்த கேப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்காக நீங்க வந்து சைக்காலஜிஸ்ட் are there for this purpose. அவங்க வந்து அந்த சீக்ரெட்டிவிட்டியும் they'll maintain. சோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களோட இது மெயின்டைன் ஆகும். யூ கேன் கோ அண்ட் டெல் தம் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரீலி. ஆனா அவங்க உங்களை கவுன்சில் பண்ணுவாங்க, இது கரெக்ட் இல்லாமா, இதுதான் சரி அப்படிங்கிற உங்களை வழிகாட்டுவாங்க. சோ அந்த டைம்லயே உங்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துடலாம். பிளஸ் காலேஜ் லெவல்ல போறப்ப நீங்க யூ வில் பி மென்டலி ப்ரிப்பேர்ட், this is not the right age to get into a relationship abdina college la neenga sonna mari girl neenga discuss panna mari students la it's become a fad to say that you know I have a boyfriend abdina ore idu so adhu again it's another step from childhood towards the adolescence ku adutha stage adulthood ku nadula irukra stage in the college going students ku so ivungalukku enna naka again they want to show off they think you know ஒரு பந்தா நினைச்சுக்கிறாங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் வந்து நமக்கு மதிப்பு சொசைட்டில அப்படிங்கிறது. தட்ஸ் ஆல்சோ ராங் நோஷன். அண்ட் சம்டைம்ஸ் தே ஃபீல் யூனோ ஒரு கொஞ்ச நாள் பழகிட்டு ஒரு பையனை பிடிக்கல அப்படின்னாக்கா தே இமீடியட்லி யூனோ தே சே கேர்ள்ஸா இருக்கட்டும் இட் மே பி த அதர் வே ரவுண்ட், பையனும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, தட் காசஸ் ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதனால லாட் ஆஃப் கிரைம்ஸ் டூ ஹேப்பன், அது மாதிரிலாம் நடக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி இதையும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் கேன் அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், தே ஹாவ் டு கைட் த சில்ட்ரன். ஸோ இந்த படிக்கிற வயசில் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யுர் செல்ஃப், ஸ்டாண்ட் ஆன் யுர் ஓன் லெக்ஸ், தென் பிகம் மெச்சோர், தென் யூல் நோ விச் இஸ் ரைட் ஆர் ராங். யார் கரெக்டான பார்ட்னருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ சூஸ் பண்ணாக்கா அது வந்து சரியாகாது, பிகாஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் 18-19 போய் தே சூஸ் ஏ லைஃப் பார்ட்னர்ஸ், தி லீவ் த பேரண்ட்ஸ் இன் கோ. அவங்க போய் தனியாக இருக்காங்க, அவங்களே சம்பாதிச்சுக்கிறாங்க, தி ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் லெக்ஸ். பட் நவ் யூர் லிவிங் ஆன் யுர் பேரண்ட்ஸ் மணி. இப்போ வந்து நீங்கள் செல்ஃபோனுக்கும் அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில் போய் நீங்கள் வந்து எல்லா வெளியில் போகணும்னா பேரண்ட்ஸ் கிட்ட மணி வேணும், பாக்கெட் மணி வேணும். எவ்ரி திங் யூ டிபெண்ட் ஆன் யுர் பேரண்ட்ஸ் அண்ட் யூ டேக் யுர் ஓன் டெசிஷன் ஓன்லி ஆன் திஸ். இந்த லவ்வை மட்டும் நீங்கள் ஓன் டெசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ அது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட சொந்த முடிவு எடுக்கிறதுக்கு சரி எடுக்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். அருணா மேம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். லவ்ன்ற போது மட்டும் நீங்கள் பெற்றோர்கள் வந்து அதை எதிர்க்கிறீங்க, இதெல்லாம் எதனால ரைஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து உங்கள் பொண்ணு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன மினி ஸ்கர்ட்டு ஒரு டியூப் டாப் அதெல்லாம் நீங்கள் ரோட்டில் போட்டு நடக்க விடுறீங்க, ஆனால் லவ்ன்ற போது மட்டும் ஏன் இவ்வளோ எதிர்ப்பு? அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து உங்கள் குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ போகும்போது நீங்கள் நம்ம பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு அவ்வளோ அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு பாக்குறீங்க, ஆனா லவ் பண்ணும்போது மட்டும் ஏன் நீங்க கை தட்டியா லவ் பண்ணமா நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க?
2: ரொம்ப சரியா ஒரு குற்றவாளி கூண்டில் ஏத்திருக்கீங்க. கரெக்டான குற்றச்சாட்டு தான். கரெக்ட், நீங்க சொல்றது வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து நிறைய வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கனவு கண்ட விஷயங்கள், அதாவது வந்து ஃபாரின்ல போய் இருக்கணும்னு அவங்களோட ஆசை, அவங்க வந்து ஒரு நல்ல சல்வார் கமீஸ் போட்டோ இல்ல ஜீன் போட்டுட்டு போயிருக்கணுங்கிறது அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அது வந்து பாசிபிள் இல்ல. நான் எனக்கு என் குழந்தைகள் மூலமா என்னுடைய கனவுகளை நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படி உடை விஷயத்திலையும் சரி, அவங்களுடைய வெளி பழக்க ஒழுக்கங்கள், ஆங்கிலம் படிப்பு எல்லாமே வந்து அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த வந்து குழந்தைகளை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலா அவங்க வந்து பாக்குறாங்க, அவங்களுடைய ட்ரீம் அதுல ஏத்தி அவங்கள ஒரு இண்டிவிஜுவலா பாக்குறது கிடையாது. அப்போ எல்லா விஷயத்திலயும் வந்து என் பொண்ணு ரொம்ப அழகா யோசிக்கிறா, நல்லா மெச்சூர்டா இருக்கா, எல்லா விஷயத்திலயும் சமாளிச்சுட்டு வந்துடுறான்னு பெருமை பேசிக்கிற ஒரு அம்மாவோ அப்பாவோ சரி, முடிவை எடுக்கிற விஷயத்துல எஸ்பெஷலி இந்த லைஃப்ல வந்து அவங்க வந்து கரெக்டான முடிவு எடுப்பாங்களா முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட் தன் பெற்று குழந்தைகள் மேல அவங்களுக்கு இல்ல. இன்னொன்னு வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து குழந்தையா தான் பாக்குறாங்க. இந்த நீங்க சொன்ன மாதிரி டிரெஸ் இதெல்லாம் வந்து ஒரு பிறந்தப்போ என்ன ஆசையோட ஒவ்வொரு வயசுலயும் வந்து அவங்க டிரெஸ் வாங்கி போடுறதும், ஒரு அந்த பருவ மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அந்த டிரெஸ் மாத்துறதுக்கு வந்து அவங்க தவறிடுறாங்க. ரொம்ப கரெக்டா நீங்க சொன்னீங்க, ஒரு சில குடும்பங்கள்லயும் ஒரு சில சொசைட்டிலயும் தான் வந்து இந்த சர்டன் ஏஜ்ல வந்து இது பேன் பண்றாங்க அவங்க வீடுகள்ல. அப்ப வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தைய வந்து மெச்சூர்ட் பேபியா அவங்க பார்க்கல, இன்னுமே பேபியா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த குழந்தைக்கு அந்த பக்குவம் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க, இங்கிலாந்து போறாங்க, ஆனா அந்த குழந்தைக்கு பருவம் ஏஜ் வரும்போது ஒரு 8th 9th வரும்போது ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. ஏன்னா அங்க போனா ஒருவேளை அந்த கல்ச்சர்ல எஃபெக்ட், ஆனா அந்த 18 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ரூட் வந்து அந்த குழந்தை வந்து முழுக்க முழுக்க வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டுடுது. ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு மாரல் ஸ்டோரியும் ஒரு நம்ம ட்ரெடிஷனும் பழக தெரியல, அது கத்துக் கொடுக்காம வளரும் போது அந்த குழந்தை வந்து 18 இயர்ஸ்ல வரும்போதும் தவறான முடிவுகள் எடுக்க காரணம் ஆயிடுது. விதை எப்படி விதைக்கிறோமோ அப்படிதான் வந்து அந்த பழங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம
3: ஜெயிலுக்கு போவோம், டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் டு தி ஃபேமிலி. சோ அது வந்து கிளியரா வந்து உங்களுக்கு எல்லாமே படம் காமிச்சது அப்படியே, எவ்ரிதிங் இஸ் கெப்ட் இன் இட்ஸ் பிளேஸ், தி காயின் இஸ் தேர் இன் தி பிளேஸ். சோ இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா பேரண்ட்ஸ் என்ன ஆகுறாங்க, பானிக் ஆகுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமைகள்லயோ இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பொறுமையிலையோ the world is not there today, right? Everything is taking place very very fast. So value system degradation in vandu oru periya point ah solren. Appo vandu everything they wanted a level of tolerance. கரெக்டா, டாலரண்ட் லெவலே கிடையாது. ஃபியூச்சரா என்ன நடக்குது, அந்த காலத்துல லவ் அஃபேர்லாம் வந்து

0: சக்சஸ்ஃபுல்லாக இருந்த கேஸ் என்னென்ன, தே ஹேட் டாலரன்ஸ், தே வெயிட்டட் ரைட், தே வெயிட்டட் படித்து முடிப்போம், வேலை தேடிப்போம், அப்புறம் வந்து நம்ம வந்து செட்டில் ஆகுவோம் லைஃபு அப்படின்னு வந்து அந்த டாலரண்ட் லெவல் வந்து இன்ஸ்டண்டாக சினிமாவில் நடக்கிற 3 மணி நேரம் லைஃப் மாதிரியே இல்லை ரியல் லைஃப்னு நினச்சிட்டு தே டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் த ப்ராசஸ். இஃப் ஐ லைக் யூ எவ்ரி திங் ஷுட் ஹேப்பன் இமீடியட்லி அப்படிங்கிற மாதிரி எவ்ரி ஒன் இஸ் வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் அ கேர்ள் இரஸ்பெக்ட் ஆஃப் விச் அவர் செக்ஸ் தே ஆர், ரெண்டு பேருக்குமே பொறுமை இருக்கிறது இல்லை. யூ ரைட், வி ஆர் இன் லவ் வித் ஈச் அதர், அதை பற்றி பேசுவோம் ரைட். நான் உங்கள் வீட்டில் பேசி என் வீட்டில் பேசு, நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், டோன்ட் கெட் into problems, don't choose your own partner, it's a big burden, leave that burden to your parents nu solven. நாளைக்கு ஏதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததுன்னு நீ என்ன சொல்லலாம், வீட்டுக்கு வந்து அவன் என்னால் ஒழுங்காகவே வச்சுக்க மாட்டேங்கிறாமான்னு யூ கேன் பாஸ் யூர் பக் டு யுவர் பேரண்ட்ஸ். இப்போ நீனா சூஸ் பண்ண என்ன ஆகும், ஓன் தலை எழுத்து நீனே சூஸ் பண்ணிக்கோ, நீனே ஃபேஸ் பண்ணிக்கோன்றவாங்க. ஸோ டோன்ட் டேக் தட் பர்டன் டு யுவர் ஷோல்டர், லீவ் இட் டு யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் டுடேஸ் பேரண்ட்ஸ் ஆர் வெரி கிளவர், தே டோன்ட் ஹேவ் டைம் இல்லையா, வை டோன்ட் யூ சூஸ் ஏ பார்ட்னருங்கிற அளவுக்கு வந்துட்டோம் நாங்களும்.
1: கண்டிப்பாக
0: வி டு நாட் நோ நாளைக்கு வே, பிகாஸ் இப்போ எங்களாலே உங்களே ஹேண்டில் பண்ணுறதுக்கே பெரிய டிஃபிகல்ட்டி ஸ்மால் விஷயத்திலே வரும், ஸ்கூலு காலேஜில். இது ஃபேமிலின்னு வர்றப்ப அண்ட் யூ சே 18 இயர்ஸ் ப்ரொவிஷன் நிறைய

0: நீங்கள் சொன்னீங்க ஒரு பெற்றோர் தரப்பாக நான் கேட்குறேன், ஒரு ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து ஒரு டைம் எடுக்கும். ஒரு நம்ம எவ்வளோ பேரை மீட் பண்ணுறோம், ஒருத்தரை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம வேவ்லன் செட் ஆகணும், நம்மளுடைய ஒரே எண்ணெய் கோட்டில் நம்ம போகணும். எவ்வளோ விஷயம் டெய்லி 10 வருஷம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. நேத்துக்கு ஹாய் சொல்லிட்டு அடுத்த நாள் லவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் விட்டு விட்டு போடுற அந்த மென்டாலிட்டி அந்த ஃபாஸ்ட் சொன்னீங்க, பட் விச் மேக்ஸ் தம் டு என்ன அடிப்படையில் அவங்க வந்து லவ்வரை சூஸ் பண்றாங்க, ஏன் இப்படி அந்த வேகமா
1: உங்களுக்கு they don't get that love and affection somewhere. அதாவது காது கொடுத்து எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடண்ட் வந்து she fell in love with one boy just because that boy's mother and the பையனோட அம்மா வந்து டெய்லி காலேஜ் விட்டு போனோட சாக்லேட் ஒரு பார் ஆஃப் சாக்லேட் வச்சிருப்பாங்களாம். அந்த ஆண்டி எனக்கு டெய்லி சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. She welcomed me with chocolates. And that family had planned. And the plan பண்ணி இந்த பொண்ணை வந்து அவளுக்கு லைஃப்ல என்ன பிடிக்கும் ரொம்ப தெரிஞ்சுட்டு சாக்லேட்டை வச்சு ஒரு 18-19 வயசு பொண்ணை மடக்கி அவ சொத்தை மடக்கி கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்த ஃபேமிலிய அவ அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு ஃபாரின் சாக்லேட்ஸ் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அந்த சாக்லேட்ஸ் கொடுக்கறது விச் த பேரண்ட்ஸ் டிட் நாட் கிவ் கரெக்டா. பேரண்ட்ஸ் எப்படி பார்த்தாங்க, உனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது, என்ன வயசாச்சு, உனக்கு வந்து ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் அப்படின்னு தே டிசைடட் டு ஹைட் திங்ஸ். ஸோ இதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து தே ரியலி டோன்ட் பே அட்டென்ஷன் டு த சில்ட்ரன். ஸோ யாரோ ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறப்ப இட் கோஸ் ஆஃப் அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி கிளவர் இல்லையா. தி அதர் ஜெண்டர் இஸ் யூஸ்வலி வெரி கிளவர், எனி ஃப்ரெண்ட் எவ்ரி ஒன் இஸ் வெரி கிளவர் இன் தியர் ஓன் வே இல்லையா. ஸோ என்ன டேப்பர் எதை வந்து எந்த ரிசோர்ஸஸ் வந்து டேப் பண்ணால் நம்ம பக்கம் வருவாங்கன்னு தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ தே ட்ரை டு சே உனக்கு இது பிடிக்குமா, தே ட்ரை டு கிவ் யூ, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ், ட்ரைங் டு கிவ் யூ த பெஸ்ட் கிஃப்ட், ட்ரைங் டு டேக் யூ டு த பெஸ்ட் பிளேஸ், ரைட், இட் ஸ்டார்ட் ஸ்லோலி அண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா தென் யூ அந்த வலையில மாட்டின அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வர வேண்டிய
0: ரியல் சுபாவம் தெரியும்.
2: அண்ட் மாணவிகளா, பிரியங்கா நான் உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப மேம் சொன்னாங்க நீங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. சோ வந்து நீங்க வந்து லவ்ல வந்து விழறதுக்கு காரணமே வந்து ரொம்ப அல்ப விஷயங்களா இருக்குன்னு இப்போ வர ஜென்ரேஷன் நம்ம சொல்லலாம். சாக்லேட் வாங்கி கொடுக்குறான், பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறான், அவன் அம்மா வந்து என் மேல அதிகமா லவ் பண்ண என்னை வந்து ரொம்ப அதிகமா பாசம் காட்டுறாங்க, எங்க வீட்டு தன்னு இதெல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிடா தோணலையா உங்களுக்கு? இதெல்லாமா ரீசன் ஒரு பையனை வந்து லவ் பண்றதுக்கு?
3: இதெல்லாம் கண்டிப்பா அதாவது நீங்க எந்த ஒரு சொசைட்டியையும் எடுத்துக்கோங்க, அதுல வந்து ரொம்ப சில்லியா யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல எடுத்துங்க, ஒரு 16-year-old கேர்ள் ஒரு 12th standard படிக்கிற பொண்ணை எடுத்துக்கோங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றா, அவ வந்து அதே பையனை இன்னும் ஒரு 10 வருஷம் லவ் பண்ணிட்டு வீட்டுல சம்மதம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணும் இருப்பா. அதே நேரத்துல நான் இந்த பையனை லவ் பண்றேன், நான் வீட்டை விட்டு ஓடி போறேன்னு சொல்ற 10 பசங்க, அப்படி கெட்டு போற 10 பசங்களும் இருப்பாங்க. சோ அது வந்து அவங்களோட வளர்ப்பும் அவங்களோட மெச்சூரிட்டி லெவலும் இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து மேம் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கன்ஃபியூஸா இருக்கிறது ஒரு ஒரு பிரச்சனை நான் சொல்லுவேன். அதாவது பேரண்ட்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு பையனை லவ் பண்றேன் இல்ல எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு இல்ல ஒரு பையன் என்ன வந்து ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா தப்புமா அப்படின்னு சொல்றது ஓகே. பேரண்ட்ஸ் வந்து இல்ல இதெல்லாம் தப்பு ரீசனே சொல்லாம இதெல்லாம் தப்பு அது கூட ஓகே. சில பேரண்ட்ஸ் வந்து இல்ல நீ ஸ்கூலுக்கே போக கூடாது அடுத்த நாள் உனக்கு கல்யாணம் அது ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரி பண்றது. அதே மாதிரி அடுத்த நாள்ல இருந்து அவ போன் லைன் கட் பண்றது, அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, அவளை வந்து நார்மலா அவளை ஃப்ரீயா விட்டு இருந்த ஒரு நிலைமையில இருந்து அவளை கம்ப்ளீட்டா ஒரு ரூம்குள்ளேயே அடைச்சு வைக்கும் போது அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேல இருக்க லவ் போயிருச்சு, பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேல இருக்க அந்த கேர் அந்த நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு. சோ நான் லவ் பண்ற பையனே என்ன அதை விட நல்லா பாத்துக்கிறான். அப்ப என்ன பண்ணுவா, ஆல்டர்னேட் சொல்யூஷன் தேடுவா, எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த பையனை திருப்பி மீட் பண்ண ட்ரை பண்ணுவா, அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணுவா. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்க மோஸ்ட் கேசஸ் பசங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ற கேசஸ் எடுத்துங்க, கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. வீட்டுல வந்து கூடவே கூடாதுன்னு சொன்னாதான் அந்த பொண்ணுக்கு பண்ணணும். இப்ப வந்து ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு 21 வயசு பொண்ணு அவங்க வீட்டுல போய் ஒரு அம்மா கிட்ட அப்பா கிட்ட இந்த மாதிரி சொல்றா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அந்த பையன் வேற ஒரு காஸ்ட் பையன் தான், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70% ஹவுசஸ்ல வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க, வேற ஒரு காஸ்ட் அப்படின்னா வேற ஒரு ரிலீஜன் தான். அது வந்து ஒரு உட்காந்து பேசணும். அந்த பொண்ணு வந்து 21 வயசுல ஷி நோஸ் டு டிசைட் அவர் லைஃப், அதுல வந்து அவ தப்பு பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு, அது கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து அந்த பையனை கூப்பிட்டு பேசலாம், அந்த பையனோட வொர்க் பிளேஸ்ல போய் அந்த பையன் சரியா நல்ல பழக்கங்கள் இருக்கா அப்படின்னு பாக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு நல்ல சாய்ஸ் எடுத்திருக்கானா கல்யாணம் பண்ண ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சில கேசஸ் பார்த்தா பொண்ணுங்களுக்கும் நம்பிக்கை வரும், பசங்களுக்கும் நம்பிக்கை வரும், பேரண்ட்ஸும் நம்ம சைட்ல நிப்பாங்க இஃப் வி சூஸ் த ரைட் பர்சன். அது இல்லாதனால்தான் வந்து நிறைய பேர் தே கோ டு த ராங் சைட். அது வந்து அதனால ஒரு ஒரு ப்ராப்பர் ஹேண்ட் இன் ஹேண்டா போகணும்னு நான் நினைக்கிறேன், பசங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி.
0: எனக்கு அதுல ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஒரு சொல்லணும்னு இருக்கேன். என்னோட 10th

0: ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எனக்கு அந்த இன்சிடென்ட்னால எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஜியோகிரஃபி ஆயினும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா நிறைய வட்டி. ஸோ எங்கள் ஸ்கூல் வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது மாதிரி உங்கள் பொண்ணு ஏதோ பண்ணுறா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸாம் டென்த் அதைதான் பார்த்துக்கோங்க, பிகாஸ் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, பிகாஸ் போர்டு எக்ஸாம்ஸ் ஆர் கம்மிங். அப்போ கடைசி ஜியோகிரஃபி எக்ஸாம் வாட்ச் இட், அவள் வந்து ஓடி போயிட்டான், ஓடி போயிட்டு லைக் அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல் மேட்ஸ் எல்லார்கிட்டையும் போலீஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாச்சு. ஆஃப்டர் 3 days அவ வந்து சொல்றேன் எனக்கு அவனை வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த 3 days அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னு அவ போனா எனக்கு சத்தியமா புரியல. அதுக்கு ஷி வாஸ் லைக் காலிங், எல்லாரையும் கால் பண்ணிட்டு இப்ப எப்படி போலீஸ் வராங்களா, அவங்க அம்மா அப்படி அவங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லாம போச்சு, அவ்வளோ இது. அவங்க அம்மா
1: போயிருந்தாங்க,
0: ஏன் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க நான் உனக்கு என்ன பிரச்சனையாலும் பாத்துக்கலாமா, நீ போர்டு எக்ஸாம் நல்லா பண்ணு, நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா நான் அவங்க சொல்லி நான் என்ன பண்ணட்டும், அவங்க இன்னும் அவங்க இது பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். ஜியோகிராஃபி கடைசி லைக் 1 or 12 o'clock முடியுதுன்னா அப்ப போயிட்டு அவ.
1: அண்ட் மேம் இப்போ இவங்க சொன்ன இன்சிடென்ட் வச்சு பார்க்கும்போது உளவியல் ரீதியாக நான் உங்ககிட்ட கேட்குறேன் மேம், இந்த மாதிரி ஏன் குழந்தைங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, அம்மா என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு, எனக்கு இந்த ஏஜ் கிடையாதா, நான் எனக்கு தெரியும் எல்லாம் பண்ணும், எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாட் வருது, பிறந்ததுலேருந்தே யாரையாவது பார்க்க பார்க்கவா, இல்லாட்டி வந்து அந்த குழந்தைக்கு உடம்புலேயே இருக்கல ஒரு டிஃபெக்ட் ஆகுது.
2: இல்லை இல்லை, அது வந்து அந்த ஏஜுக்கே உரிய ஒரு என்ன ஒரு குவாலிட்டி. என்ன இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது, அந்த டீன் ஏஜ்ல வந்து அவங்களுக்கு டிசைட் பண்ற அந்த மனப்பக்குவம் கிடையாது. பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னா நம்மளுக்கு வேணும்னே நமக்கு அகேன்ஸ்டா சொல்றாங்க, அதுக்கு நம்ம எதிர்த்து ஒரு பண்ணணும்ன்ற ஒரு இது அவங்களுக்கு, அவங்களுக்கு அது தப்புன்னே தோன்றது இல்ல. சோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டிஸ்க்ளோஸ் பண்றதே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு எனக்கு இவங்க சொல்றத பார்த்தாக்கா அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லியிருப்பாளா என்னன்றதே எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. 90% ஆஃப் தி சில்ட்ரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊர் பூரா தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, பட் பேரண்ட்ஸ் தான் தே வில் பி த லாஸ்ட் பர்சன் டு நோ தட் த கேர்ள் ஹேஸ் அ பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் தட் வில் பி த மோஸ்ட் ஷேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கும். அப்ப வந்து அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சே ஒரு பொண்ணு வந்து எங்க பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு வந்து ஷி வாஸ் இன் லவ் வித் அ பாய், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஆனா அவங்க அவ்வளோ அன்பு அரவணைப்பு கொடுத்து அந்த பொண்ணை வளர்த்துருக்காங்க, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, ஒரு 12th standard எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 1 week பிஃபோர் அவங்க அம்மா கிட்ட போய் ஜஸ்ட் இஸ் டிஸ்க்ளோசிங் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு. அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்பவே இல்லை, நம்ம பொண்ணு இவ்வளோ நல்லா வளர்த்துருக்கோம் அவள் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாங்க அவங்க வந்து என்ன அணுகுனாங்க, அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்போ வந்து ரொம்ப காமாக ரியாக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, அவள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதி முடிக்கட்டும், அப்புறமா யூ சிட் அண்ட் டாக் வித் ஹர், இது வயசு இல்லைம்மா, இந்த காதலிக்கிற வயசு இல்லை, இது கொஞ்ச நாள் போகட்டும், இஃப் யூ ஹாவ் ஸ்டில் ஹாவ் த ஃபீலிங், உனக்கு வந்து காலேஜ் முடிச்ச அப்புறமும் அந்த பையன் மேலே இதே ஃபீலிங் இருக்குது அப்படின்னாக்கா உன்னோட லவ் நீ அவன் நல்ல பையன், உன்னை வந்து கடைசி வரைக்கும் அவன் நல்லா வச்சு பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உனக்கு இருந்ததுன்னா யூ கண்டினியூ த திங், அது வரைக்கும் நீ பொறுமையா இரு, டோன்ட் கோ இன் டு எனி கைண்ட் ஆஃப் டோன்ட் ரஷ் இன் டு திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதை நான் அவனுக்கு எடுத்து சொன்னேன். அதனால அந்த பொண்ணும் அதை ஃபாலோ பண்றதுனால இன்னைக்கு வந்து அவ படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில இருக்கா, 7 வருஷமா ஷி ஸ்டில் இன் ஐ மீன் இன் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் த பாய், ஷி டிட் நாட் ரன் அவே வித் ஹிம், ஷி அண்ட் த பாய் இஸ் ஆல்சோ வெரி ட்ரூத்ஃபுல் டு ஹர். ஸோ அது வந்து அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். வந்து அவங்க எடுத்தவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது வந்து அது அவங்களுக்கே ஒரு பாதகமா முடியும், சொசைட்டில அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கும், பொண்ணுக்கும் வந்து அது மனசுல ஒரு பெரிய காயமாயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும், அந்த அதே சமயத்துல அந்த குழந்தையும் வந்து அப்பா அம்மாவோட இதை கவலையை புரிஞ்சு நடந்துக்கணும்.
1: சொன்னீங்க ஒரு நிமிஷம் பிரியங்கா சொன்னாங்க ஒரு 70% வந்து முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை லவ் அதர் கேஸ்ட் அதர் ரிலீஜியன் அப்படின்னு. ஒரு ஒரு பெற்றோருக்கு தெரியும் குழந்தை வந்து என்ன செட்டப்ல வளர்ந்துருக்கு, எந்த இடத்துக்கு போனா அவளுக்கு வந்து அது அவளால ஒத்து போக முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மாக்கும் அப்பாக்கும் தெரியும், ஒரு 4 நாள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட அது வந்து இன்கேஸ் அவங்களால தாக்கு பிடிச்சி முடியாம வந்துடுறாங்க திருப்பி. அப்ப அந்த 4 நாள் கூட அந்த பொண்ணால வேற சூழ்நிலையில தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பொண்ணு வாழ்நாள் முழுக்க ஒரு கல்யாணம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கும் நம்ம சொசைட்டில வந்து அது வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து இந்த மாதிரி வந்து பாதியில முறிஞ்சு போகணும்னு யாருமே ஆசைப்படுறது கிடையாது எந்த ஒரு பெற்றோரும். வாழையடி வாழையா அது வந்து 80 வயசு வரைக்கும் அந்த 60 கல்யாணம் 80 கல்யாணம்ங்கிறத வழியில தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ ஒரு அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரியும் தான் பொண்ணு எந்த இடத்துல போனா அவளால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும், அவளால பிரச்சனை இல்லாம வாழ முடியும்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த காதல் கண்ணை மறைச்சிடுது. காதல் கண்ணை மறைக்கிறதோட அவளுக்கு வந்து அந்த காதல்ல வந்து சக்சஸ் ஆகணும், தான் லைஃப்ல போயிடணும்ல. இதோ அது இவங்க சொன்ன மாதிரி அந்த சாக்லேட் மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற குணம். இது எந்த வயசுலயும் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுற பெற்றோர்கள். இன்னைக்கு வந்து அம்மா அப்பாக்கு நிறைய பணம் இருக்கு, அதனால எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அவங்க கொடுத்துருவோம், அவங்க அதை வாங்கி கொடுத்துருவாங்கிற மென்டாலிட்டி தான் இன்னைக்கு இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இருக்கு. ஆனா அவங்க நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீட்டுல ஒரு செல்ல பொண்ணா இருக்கிற ஒரு ஒரு குழந்தை, அது எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கட்டும், அது வந்து அதாவது அன்றாடம் கூலி வேலை பண்ற தொழிலாளருக்கும் தன் குழந்தை செல்லம் தான், பெரிய கோடீஸ்வரனுக்கும் தன்னுடைய குழந்தை செல்லமா தான் வளர்ந்துருப்பாங்க. அப்ப அங்க போகும்போது ஒரு மனைவியா, ஒரு மதரன், ஒரு ஒரு மருமகளா போகும்போது, அவ ஒரு தாயா போகும்போது எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும்னு ஒரு அம்மாக்கு தெரியும் இல்லையா. அப்ப அந்த சமயம் போகும்போது அவளால அங்க போய் கஷ்டப்பட போற, அவளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. தினசரி ஒரு 4 வருஷத்துக்குள்ள வந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தன் பொண்ணு சந்திச்சா அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு கணக்குலதான் அவங்க வந்து அதை அப்போஸ் பண்றாங்க. அவங்க என்னதான் நீங்க சொல்லுங்க உட்கார வச்சு பேசுங்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கல்யாணத்துல போய் நான் வந்து என் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு, நான் உட்கார வச்சு எந்த பொண்ணும் வந்து குழந்தையும் அம்மா அப்பாட்ட பேசவே மாட்டாங்க. சித்திட்ட பேசுவாங்க, சித்தப்பாட்ட போய் பேசுவாங்க, பாட்டிட்ட கூட பேசுவாங்க. நடிகை லக்ஷ்மி அந்த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க அம்மா அதுக்கு ஒத்துக்கல, ஆனா பாட்டி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா ஒரு முஸ்லிம் மதத்துல வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் திருப்பி வந்து அம்மா கிட்டே வந்து திருப்பி இப்ப செகண்ட் லைஃப் லீட். அப்போ அந்த அந்த ஒரு எவ்வளவு சொன்னாலும் தலைகிட நீங்க நின்னுங்க, அன்பா சொல்லுங்க, அடிச்சு பாருங்க, அந்த கேட்கிற பக்குவம் அந்த எந்த விதமான அந்த பொண்களுக்கு கிடையவே கிடையாது. அதை நீங்க வந்து ஒத்துக்கவே ஒத்துக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பெற்றோர் வந்து அதை தன் கண்ணு முன்னாடியே தன் குழந்தை போய் கஷ்டப்பட போகுது அப்படிங்கும் போது எந்த பெற்றோர் பதட்டப்படாம இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க, ஒரு ரோட்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் இருக்காங்க, கீழே விழுந்துரும் அப்படின்னா போய் விழட்டும்னு பாத்துட்டு இருப்பீங்களா? ஒரு அம்மா இல்ல, ஒரு மூணாவது ஏதோ ஒரு குழந்தை போகுது, அங்க ஒரு பள்ளம் இருக்கு, நான் அப்படிதான் விழுவேன், அது விழுந்து பாப்பேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு அரை அரைஞ்சுதான் கூட்டிட்டு வருவாங்க. ரோட்ல நீங்க பாருங்க, ஃபுட்போர்ட்ல நின்னுட்டு இருக்கிற ஒரு 2 வயசு பையனை கண்டக்டர் 2 அடி அடிச்சு உள்ள கூப்பிடுவாரு. அதே மென்டாலிட்டி தான். அப்ப வந்து கண்டக்டர் அந்த குழந்தை போய் சொல்ல முடியாது, என்ன இவர் யார் தடுக்கிறதுக்கு, இவர் ஏன் அறையறார் சொல்லி பார்க்கலனா அடி, அது அடிங்கிறது என்னன்னா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அட்லீஸ்ட் அதுக்கப்புறமா அந்த பையன் ஏன் இவங்களை நம்மளை அடிக்கிறாங்க, ஏன் இவங்களை நம்மளை சொல்றாங்களேன்னு யோசிப்பாங்கிற மனநிலையில தான் இருப்பாங்களே தவிர, நீங்க உட்கார வச்சு பேசினா ஒத்துக்கிற மனநிலை இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கும் சரி கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அப்பா என்னதாங்க பண்ணுவாங்க? இவ்வளோ வருஷம் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து உங்க சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சு உனக்கு என்ன ட்ரெஸ் உனக்கு பிடிக்கும், உனக்கு எல்லாம் என்ன உனக்கு என்ன தெரியும்னு யோசிக்கிற ஒரு அம்மா நீ எங்க போய் நல்லா இருப்பான்னு யோசிக்கிற சுதந்திரத்தையோ ஒரு சின்ன கர்டிசியோ கூட ஏன் நீங்க உங்க பெற்றோர்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க?
3: நீங்க சொல்லுங்க ஐஸ்வர்யா, பிரியங்கா ரெண்டு பேரும் மாணவிகளா இருக்கீங்க. இவங்க சொல்றதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அம்மாக்கு வந்து அம்மா அப்பாக்கு தெரியும் எல்லா விஷயமும், உங்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது எல்லாமே. அப்படி இருக்கும் போது லவ்ன்ற போது மட்டும் ஏன் அம்மா அப்பாக்கு எதிர் எது பிடிக்காத விஷயத்த நீங்க செய்றீங்க?
4: மேம், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இது நீங்க கிட்டத்தட்ட அடி உதற அளவுக்கு அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்ற மாதிரி தான் சொன்னீங்க நீங்க. இப்ப வந்து ஒரு பையன் வந்து
1: சொன்னாலும் அவங்க அதை வந்து ஒத்துக்கிறது கிடையாது.
3: பெற்றோர்கள் வந்து இப்படி துன்புறுத்தி இது பண்ணி பண்ணி பண்றதுனால எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பொண்ணுங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனாலே வந்து அவங்க
1: நீங்க வந்து என்ன பேசுறீங்க நீங்க, அதாவது வந்து நான் வந்து சாக்கடையில தான் போய் விழுவேன் அப்படின்னா நீ விழாதானே உன்னை காப்பாத்தினா அப்படி சாக்கடையில விழறவங்களை காப்பாத்துறவங்களை வந்து
3: காப்பாத்துறது
1: நான் காதல சொல்லல, நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து ஏன் வந்து ஒரு பெற்றோர் வந்து கண்மூடித்தனமா எதையும் மறுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. ஒருவேளை நீங்களே இப்ப ஒத்துக்கலாம், இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து லவ் பண்ணும் போது ஏன் ஒத்துப்பாங்க, ஒரே ஜாதியா இருந்தா ஒரு நல்லா படிக்கிறான் அப்படிங்கும் போது இவங்களே போய் அவங்க மாப்பிள்ள வீட்டுல போய் பேசுற பெற்றோர்கள் இன்னைக்கு மனம் மாறி இருக்கு. அதையும் சொல்லாதீங்க, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மேம் சொன்ன மாதிரி பர்டன் வந்து எங்க பொண்ணு பாதி 50% ஷேர் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில எல்லா அம்மாவும் வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏன்னா ஒரு பொண்ணு கண்ணை கசக்கிட்டு வந்தா அந்த அதிகமா பாதிக்க போறது யாருன்னு கேட்டா அம்மா தான். நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து நீங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களை விட அதிகமா வந்து எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெற்றோர்கள் பொண்ணு டைவர்ஸ் ஆனாலோ இந்த மாதிரி லவ்ல கஷ்டப்பட்டாலோ ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போன அம்மாக்கும் அப்பாவும் தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்க வந்து பொண்ணு நல்லா இருக்காளா, வேற ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, சந்து கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல, பையன் நல்ல பையனான்னு உங்களை தெரியாமையே அவங்க வந்து ரிப்போர்ட்டர் வேலை டிடெக்டிவ் வேலை எல்லாம் பார்ப்பாங்க பெற்றோர்கள். சோ நீங்க வந்து கண்மூடித்தனமா பெற்றோர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 20 வயசுல உங்களுக்கு ஒரு பையனுக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்னா உங்களை விட அடுத்து 2 மடங்கு ஜாஸ்தி இருக்கிற 45 வயசுக்கு அந்த பெற்றோர்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லைன்னு எப்படி முடிவு கட்டுறீங்க நீங்க?
3: எக்ஸ்போஷர் இல்லைன்னு இவங்க சொல்லல நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க, அடித்தோ உதைத்தோ வந்து ஒரு குழந்தையோட மனசை மாத்த முடியாதுன்றாங்க.
4: மேம் நீங்க சொன்னீங்க இப்ப வந்து ஒரு கண்டக்டர் வந்து ஒரு வாட்டி சொல்லி பாக்குறான், 2 வாட்டி சொல்லி பாக்குறான், அந்த பையன் ஏற மாட்டான், அந்த பையன் மேல தப்பு தான். அவர் வந்து அடிச்சா வந்து அந்த பையன் வந்து ஐயோ இவர் அடிக்கிறாரு நம்ம மேல தப்பு அப்படின்னு எந்த பையனுமே யோசிக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் பஸ்ல நீங்க இந்த எக்ஸாம்பிள் சொன்னே ஒரு நிமிஷம் எனக்கு தோணுச்சு. 18 பஸ்ல அன்னைக்கு போயிட்டு இருந்தா செம்ம கூட்டமா இருக்கு, 4-5 பசங்க அப்படியே வெளியே தொங்கிட்டு இருக்காங்க. கண்டக்டர் வந்து 4 வாட்டி சொல்லி பார்த்தாரு தப்பு தான், அந்த பசங்க மேல ஒன்னும் கீழே இறங்கி இருக்கணும், காலியான பஸ்ல ஏறி இருக்கணும், அப்படி இல்ல பஸ் உள்ள ஏறி நின்றுக்கணும். கண்டக்டர் 2 அடி அடிச்சாரு, அந்த பையன் அடுத்த ஸ்டாப்பிங்ல கீழே இறங்கி ஒரு கல் எடுத்து எரிஞ்சான். அப்படியே இருந்தா அவனுக்கு வந்து அந்த அந்த மைண்ட் செட்ல வந்து பசங்களுக்கு அப்படி யோசிக்க மாட்டாங்க.
1: இல்ல இல்ல, அதாவது
4: நீங்க நினைக்கிறீங்க அந்த பையன் வந்து இன்டெலெக்சுவலா யோசிப்பாங்க அப்படி, பசங்க யோசிக்க மாட்டாங்க.
5: இல்ல இல்ல, நான் கொஞ்சம் இன்டர்வியூ பண்றேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த கல்ல அடுத்து அடிச்சான்னு சொன்னாங்களே அந்த நேரத்துல எல்லா பப்ளிக்கும் சேர்ந்து அந்த பையன் பண்ணது தப்புன்னு சொல்லியிருந்தா அடுத்த வாட்டி அந்த பையனுக்கு பயம் இருக்கும். ரைட், நம்ம தப்பு பண்ணா வெளியில வந்து 4 பேர் நம்மள கேள்வி கேட்பாங்க, நம்ம கல்லெடுத்து அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அது ஆச்சு டிரைவருக்கும் அந்த பையனுக்கும் ஆச்சு அப்படின்னு சொல்லி விடுறதுனாலதான் கெட்டு போறோம்.
1: மேம் நீங்க இந்த இன்சிடென்ட் சொன்னீங்க, இந்த ஒரு கத்தியில இந்த 2 வெவ்வேறுப்பட்ட களத்துல வாழ்ந்த அந்த ஹிஸ்டரியில அந்த கேஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல ரொம்ப தெளிவா போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இப்பதான் படிப்பை முடிச்சிட்டு 3 மாசத்துதான் ஆயிருக்கு, 3 மாசத்துல வேலையும் கிடைச்சிருக்கு. 3 மாசத்துலதான் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை காதலிச்சிருக்கா. அந்த 3 மாசத்திலேயே பெற்றோர்கள் கிட்டயும் போய் சொல்லியிருக்கா. அந்த பெற்றோர்கள் பலமுறை எச்சரிச்சிருக்காங்க அந்த பையனோட பேக்ரவுண்ட் சரி கிடையாது, அவன் வந்து உனக்கு எவ்வளவு சூழ்ந்து வாழ முடியாது அப்படின்னு எச்சரிச்சதுக்கு அப்புறமும் இல்ல நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சதுனால வேற வழி இல்லாம சம்மதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு போன வாரம் நடந்த நீங்க கேஸ்ல பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு முஸ்லீம் பையன் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட், அதுல வந்து 3 வருடமா வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் லவ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். பெற்றோர்கள் வந்து ரொம்ப வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இதுவும் உனக்கும் அவனுக்கு ஒத்து வராதுன்னு புரிஞ்சு சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு 1 இயரா திங்க் பண்ணி பாய் ஹர்ட் பண்ணிட்டா, ஓகே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம் அந்த பையனை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அம்மாவையும் குத்திட்டு அந்த பொண்ணு மேல கெரசனை கொலையும் பண்ணிட்டு கெரசினை ஊத்தி அவனும் கொண்டுட்டான். அப்ப யாருக்கு பாதிப்பு? அப்ப பெற்றோர்கள் சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிற தன்மை அந்த பொண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பையன் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பையன் வந்து இந்த பொண்ணோட லைஃப் போயிடுச்சு. அப்ப உங்களுக்கு யோசிக்க டைம் கொடுத்தா, அம்மா அப்பா சொல்ற விஷயத்த யோசிச்சா உங்களால திங்க் பண்ண முடியுது. இந்த 2 கேஸும் அதை தான் காமிக்குது. அப்போ உங்களுக்கு அப்புறம் ரிலேட்டர் ரியலைஸ் பண்றீங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு லக்கிலேயே அந்த கல்யாணம் அதுக்குள்ள ஆகல, அதனால அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா எஸ்கேப் பண்ண எப்படி ஆயிடுறது, அவ செத்து போயிட்டா, அவன் கொண்டுட்டான். அப்ப நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு என்னமா பிரயோஜனம்?
0: அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அமிர்தா, நான் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து எங்க வீட்டு ஸ்ட்ரீட் பக்கத்துல, அது செம்ம வெல் டு டூ ஃபேமிலி அந்த ஏரியாலே, தே வேர் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு கெட் ஆடி, லைக் ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கு அவங்க தான். ஸோ அந்த பொண்ணை வந்து லைக் லிட்ரலி அவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்கூலும் காலேஜும் வந்து கார்ல போய் கார்ல வருது, அதுதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து பொண்ணு அந்த சுடிதார் தைக்க கொடுத்ததெல்லாம் வேற ஆளு, சர்வெண்ட் இல்லாதனால போய் வாங்கின போன அந்த ஜஸ்ட் ஒரு கேப்ல அடுத்த தடவை ஓடி போயிட்டான் அந்த பொண்ணு கூட போயிட்டு
1: கூட ஓடி
0: போயிட்டான்
1: கூட.
0: அது என்ன, அவங்க அப்பா போய் பார்த்து அப்பாவும் அம்மாவும் அந்த ஏரியாவை போய் பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு ரூம் பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு கர்டன் வச்சு மறைச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்ததுனால ஒரு கர்டன் வச்சு மறைச்சிருக்காங்க. அந்த அம்மாக்கு அந்த பொண்ணு ஏசி இல்லாம ஒரு நாள் இருந்தது இல்ல. அந்த அம்மாக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம, சரி நீ என்ன பண்ணிட்ட, நீ வா என் கூட, நான் உனக்கு ஒரு பிளாட் எடுத்து தரேன் வேற வீடு. அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ, ஏன் புருஷன் பார்த்தோம் அப்படின்னு சொல்றான். அப்போ லைக் லிட்டரலி அப்போ அம்மா அப்பாக்கு வந்து நம்ம அவ்வளவு நாள் என்ன எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது அவங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ பண்ணிக்கோ, உனக்கு அவனை பிடிச்சிருந்தா ஓகே, நான் ஒண்ணுமே சொல்ல, ஆனா வா நீ வீட்டுக்கு வா, ஒரு நான் உனக்கு ஒரு தனி செட்டப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், என் புருஷன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றான். அண்ட் லிட்ரலி அவங்க அம்மா போய் அண்ணே படுத்தவங்க பேரலைட்டிக் வந்து அவங்க லைக் லாஸ்ட் வீக் ஆனா ஷீ பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு அழுகுறா. இட் டசன்ட் மேக் சென்ஸ். நீ அவங்க அம்மா ஒரு நிமிஷம் அவங்க விட்டு கூட நீ அவனை விட்ட வேணாம்னு கூட சொல்லலை. நீ வந்து நீ ஒரு தனி ஏரியால போகலான்னு அப்போ லைக் என் புருஷன் பார்த்துப்பானா அவங்க அந்த பொண்ணு மாவாட்டு இதெல்லாம் வாழ்க்கையில பண்ணதே கிடையாது. அவங்க வீட்டில் கூட இல்லை இதெல்லாம்.
1: இதேதான் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு பெற்றோரா ஒரு பொண்ணால ஒரு பெற்றோருக்கு தெரியும் எப்படி தான் சூழ்நிலையில வாழ்ந்தது. அப்ப இப்ப மாணவி ஐஸ்வர்யா தான் வாயாலே ஒரு இன்சிடென்ட்ட ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெற்றோர் இப்போ ஒரு கல்யாணம் அப்படிங்கறது என்னமா சொல்லுங்க, லைஃப் லாங் ஃபுல்லும் நீங்க இருக்க போறீங்க சந்தோஷமா அம்மா அப்பாவோட. அந்த கல்யாணத்தோட அம்மா அப்பாவை குவிட் பண்ணிட்டு போறது கிடையாது. இது குவிட் இண்டியா மூமெண்ட் மாதிரி குவிட் ஃபேமிலி மூமெண்டா கிடையாது. குவிட் மதர் அண்ட் குவிட் ஃபாதர் கிடையாது. உங்க குழந்தைங்களை உங்களுடைய பேரம் பேத்திய கொஞ்சனும் அப்படிங்கறது அவங்க லைஃப் லாங் அம்மா அப்பா ஒரு செக்யூரிட்டியோட இருக்கிறது தான் வந்து அம்மா அப்பா விரும்புவாங்களே தவிர தன்னுடைய பொண்ணு எங்கயோ போயிட்டா எங்கயோ கண் காணாம போயிடுறதுங்கிறது ஒரு வாழ்க்கையா? அது வந்து நீங்க வந்து எப்படி அதை வந்து நீங்க வந்து அங்கீகரிக்கிறீங்க? உங்களோட அம்மா அப்பாவோட எக்ஸாம்பிள் உங்களோட தாத்தா பாட்டி எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தும் கூட நீங்க உங்களுக்கு அது வந்து உணர முடியலையா?
3: மேம் நான் என்ன சொல்றேன்னா நாங்க வந்து என்னமோ லவ் பண்றவங்க எல்லாமே கரெக்டு, இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு 16 இயர்ஸ்ல லவ் பண்ணா அவ வந்து அவளுக்கு லவ் பண்ற பொண்ணுக்கே பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற ஒப்பீனியன் நாங்க சொல்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, லவ் பண்ணாலே வந்து அந்த பொண்ணு கெட்டு ஒழிய போறான்னு நினைக்காதீங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். நிறைய நல்ல பொருத்து பாத்துட்டு இருக்க
1: ஏஜ பொறுத்துதான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி உங்களால யோசிக்கிறதுக்கோ சூழ்நிலையில. அது நான் திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு 80% ஆஃப் உமா மேடம் இது ஒத்துப்பாங்க நினைக்கிறேன். 80% ஆஃப் த கல்யாணத்துக்கு வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து கேஸ்ட் ரிலிஜியன் அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நல்ல பையனா இருந்தா சக்சஸ்ஃபுல்லா அவங்களே லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் தான் இன்னைக்கு நடக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. 20% இந்த 16 வயசு 18 வயசு இப்ப இந்த வயிறு எரியுது. இன்னைக்கு வந்து அந்த ரெண்டு இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோர் கலங்காத இன்னைக்கு நீங்க இந்த ஷோ வச்சதே லவ் ஏன் கிரைமா மாறுதுங்கிறது தான்
5: இன்டர்வியூ பண்றது. லவ் மேரேஜ் தப்பு இல்ல, கரெக்ட் தான், ஆனா அது ஏஜ் இருக்கு. அதுக்கு பொறுமையாக ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் வெயிட். எத்தனையோ இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் பாத்துருக்கோம். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க வந்து வீட்டுல வந்து அவங்க எப்படி வளர்ந்தாங்க எது பிடிக்கும்லாம் தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணா, இந்த மேட்டர் ஆஃப் 3 months, அந்த 3 மாசம் கல்யாணம் நடக்கிற 3 மாசத்துல அந்த பொண்ணு வந்து வீட்டுல வெங்காயம் பூண்டு கூட சாப்பிடாத பொண்ணு, அவ கல்யாண நாள் அன்னைக்கு அவ பிரியாணி சாப்பிட்டா. உருது படிக்காத தெரியாத ஒரு பொண்ணு வந்து அவளோட கல்யாணம் அன்னைக்கு அவ குர்ஆன் படிக்க கத்துண்டா. சோ அதனால வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்கு, ரைட்டா? சோ அந்த வயசை மீறது வெயிட் பண்றதுதான் அந்த லெவல், அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் பண்ணி பார்க்கணும் நிஜமாவே ஆர்வி இன் லவ் அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் பொறுமை இருக்கணும், பேரண்ட்ஸுக்கும் பொறுமை இருக்கணும். இருக்கேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்களும் வந்து வாக்கு மீறக்கூடாது, ரைட்டா? வேற ஸ்டெப் எடுக்க கூடாது பசங்க. இன்னொன்னு பெரிய டிராபேக் என்னன்னா நம்ம சொசைட்டில வந்து சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் அஃபேர் வாஸ் அ பேட் அஃபேர்னு சொல்லிட்டு லவ் பண்ண பரவாயில்ல ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு அடுத்த வாட்டி வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்க வந்து பிரச்சனைகள் வருது.
3: கண்டிப்பா அங்கதான்,
5: ரைட்டா? சோ அங்க அங்கேயும் திருப்பி வந்து ஒரு பெண் தான் கஷ்டப்படுறா. சோ இவ்வளவு கஷ்டங்கள் வர்றப்ப இப்ப நமக்களே எடுத்துங்களா, இப்ப இஃப் வி நோ அவர் பார்ட்னர் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் சம்மன் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. சோ இது எல்லாமே நம்ம என்வாயர்மெண்ட் வந்து சொசைட்டி வந்து எல்லாமே பிரச்சனை. எங்க போனாலும் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த கஷ்டம் வர்றதுனால எதுக்கு தெரிஞ்சு ஒரு கிணத்துல போய் விழணுங்கிறதுனாலதான் அந்த ஆங்ஸைட்டியில தான் வந்து அதை. இப்ப மேம் சொன்ன மாதிரி எத்தனையோ கல்யாணங்கள், ஒரு ரெண்டு கல்யாணம் தான் வந்து பெரியவங்க பார்த்து நடக்கிற கல்யாணங்களே தவிர ஒரு 10 கல்யாணம் 80% ஆஃப் த வெட்டிங்ஸ் வந்து லவ் மேரேஜஸ் தான். அண்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜஸும் நடக்குது, இன்டர் கம்யூனிட்டி இன்டர்நேஷனல் வெட்டிங்ஸும் நடக்குது, ரைட்? இஃப் இட் இஸ் அக்செப்டட் பை பேரண்ட்ஸ் பசங்க தாராளமா பண்ணிக்கலாம் தப்பு. ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கோ ஒரு பிக்னிக்கு போறதுக்கோ ஒரு ஃப்ரெண்டை வச்சுன்னு எல்லாரும் வச்சுக்கணும்னு ஒரு கல்ச்சர் வந்து கொண்டு வர்றது தப்பு.
1: இந்த மாதிரி கல்ச்சர்னாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா
5: அதை வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா பாக்கணும், லவ்வா பார்க்க கூடாது.
3: ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கும் இது கண்டினியூ ஆகும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க RJ அம்ரிதா. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி மேம், ரொம்பவே நல்லா பேசுனீங்க. நாளைக்கும் ஸ்டுடியோக்கு வந்து இதே மாதிரி எங்க இந்த டாபிக்கை பத்தி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணும். தேங்க்யூ லலிதா மேம், தேங்க்யூ உமா மேம், தேங்க்யூ அருணா மேம், தேங்க்யூ பிரியங்கா அண்ட் ஐஸ்வர்யா. ஒரே ஒரு விஷயம் பிரியங்கா ஐஸ்வர்யா உங்ககிட்ட நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, நீங்க சொன்னது வந்து ஐஸ்வர்யா நீங்க சொன்னது வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நீ அக்செப்ட் பண்ணீங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, நம்ம தப்பு பண்றோன்றத வந்து தப்புன்ற அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி யாருக்குமே

ஆனா அந்த பொண்ணு ஓடி போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு இது பண்றா, அது தப்பு, அவங்க அப்பா அம்மா சொல்றத கேட்டுக்கணும். நீங்க சொன்னீங்க, அது ரொம்பவே கரெக்ட். சோ இந்த நிகழ்ச்சி எங்கே போகிறோம், நாளைக்கு இது திருப்பி தொடரும். நன்றி.

0: ஹாய் வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌலரா.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துடுச்சு, எடுத்து கொடுத்தாரு. தேங்க்யூ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: நீங்க வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் நீங்க தயாரிச்சு நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஓகே, இத பத்தி உங்களோட ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லுங்க மேம்.
1: எங்க ஆர்கனைசேஷன் பேர் வந்து அனுராக் மேடம்.
0: ஓகே,
1: அனுராக், ANURAG.
0: ஓகே மேம்.
1: அண்ட் வி ஸ்டார்டட் இன் தி இயர் 2001 ல ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஆக்சுவலா வீட்லயே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நானும் இன்னும் ஒரு ஃப்ரெண்டுமா சேர்ந்து ஆரம்பிச்சோம்.
0: ஓகே மேம்.
1: தென் கொஞ்சம் கொஞ்சமா வி ஸ்டார்டட் ஸ்லோலி ஒரு வெளியிலலாம் போக ஆரம்பிச்சோம். நாங்களே சேல்ஸ் ப்ரமோட் பண்ற மாதிரி இதுக்கெல்லாம் போனோம், சேல்ஸ்க்கெல்லாம் போனோம்.
0: ஓகே மேம்.
1: ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். தென் இன்சூரன்ஸ், BSNL, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் வி டிட் லாட் ஆஃப் லெக் ஒர்க்.
0: நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எத்தனை பேரோட ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? உங்களோட எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருந்தாங்க?
1: இல்ல, ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இன்னொரு லேடியும் தான் இருந்தோம்.
0: ஓ, நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஆரம்பிச்சீங்க?
1: ஆமா, ரெண்டு தான். நான் தான் நான் ஆரம்பிச்சேன். ஷீ ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ.
0: ஓகே ஓகே மேம்.
1: ஜாயின்ட் அஸ் அ ஹெல்பர் ஒன்லி.
0: ஓகே மேம். நீங்க பர்టిక్యులர் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தயாரிக்கிறதுக்கான காரணம் என்ன? எது ஏன் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க?
1: இல்ல, ஆக்சுவலா இது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவா தான் ஆரம்பிச்சோம்.
0: ஓகே.
1: அது வந்து ஒரு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ வாஸ் சிட்டிங் ஐடில்.
0: ஓகே.
1: ஐ வாண்ட் டு டு சம்திங். மை சில்ட்ரன் வேர் ஆல் க்ரோன் அப், சோ ஐ தாட் ஐ வில் டு சம்திங். அது ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான், அதுக்கப்புறம் ஒரு இது சர்வீஸ் கம் பிசினஸ் அந்த மாதிரி தான்.
0: ஓகே மேம். இனிஷியலா உங்களோட எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் போட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க?
1: இனிஷியலா 16,000 போட்டோம் மேடம்.
0: 16,000.
1: எஸ்
0: ஓகே மேம். இப்போ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் கேக்குறீங்களா?
0: ஆமா மேம்.
1: இத வந்து அப்படியே போட்டு எடுக்கறோம் மேடம். வாட்எவர் வி கெட்.
0: ஓகே ஓகே.
1: அப்படியே போட்டு எடுக்கறோம்.
0: ஓகே மேம். இப்போ இவ்வளவு வருஷம் வந்திருக்கீங்க, இப்போ இருக்கிற ஃபைனல் ஸ்டேஜுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜுக்கும் growth ஏதாவது தெரியதா உங்களுக்கு?
1: இட்ஸ் a growth means it's a great growth மேம். இது மாதிரி நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இது வந்து ஆக்சுவலா வந்து கான்செப்ட் ஃபில்லிங் தான். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது கான்செப்ட் ஃபில்லிங் தான். இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்ததுனால so many things have happened in between. அதனால நல்ல அவேர்னஸ் வந்ததுனால and we also did lot of legwork.
0: ஓகே மேம்.
1: போய் நேர போய் பார்த்து பேசி எல்லாம் பண்ணதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. இப்போ நல்ல இது மேடம். இப்போ டீலர்ஸ்க்கும் நாங்க டீலர்ஸ்க்கு நேர போயிட்டு இது பண்ணோம். சோ அந்த மாதிரி பண்ணதுனால இப்போ நல்ல growth is really very good.
0: ஓகே மேம். உங்கள ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு?
1: இதுல வந்து ஆன்டிசெப்டிக் லோஷன் இருக்கும் மேடம். That is like Savlon, Dettol, and that.
0: Okay, ma'am.
1: Then antiseptic cream. In case of any burns, injuries, you can apply that.
0: Okay.
1: Then you have pain balm.
0: Okay, ma'am.
1: Dressings, madam.
0: Okay.
1: Sterile dressings. That is use and throw. And the madri there.
0: Okay.
1: Then you have. breathing mask. Breathing mask. The CPR mask நீங்க இதுல பாத்தீங்கன்னா சிவாஜி பட்லக சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் அந்த இது.
0: தென்
1: அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு.
0: ஓகே மேம். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ்ல டைப்ஸ் ஏதாவது இருக்கா இவங்களுக்கு அந்த மாதிரி தீ காயங்களுக்கு சில?
1: ஆமா ஆமா. We have a so called what is called the mini, medium, small, medium, large corporate.
0: Okay.
1: So idu vande mini vande auto la vekkra mari. Small box vande we can keep it in the car dashboard adukala.
0: Okay.
1: Medium large adu vande for schools, house purpose. Office purpose.
0: காமிச்சிருக்கீங்களா?
1: டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கோம் மேடம். We are also இப்போ நிறைய இப்போ சம் பீப்புள் தே ஆஸ்க் ஃபார் தேர் ஓன் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும்.
0: ஓகே,
1: கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறதுனால இஃப் தே வாண்ட் தே நாங்க வந்து சில சில பாக்ஸ்ல வந்து அமிர்தானந்த் சால்டன் வச்சிருப்போம். தே சே தே டோன்ட் வாண்ட் தோஸ் திங்ஸ், அதுக்கு பதிலாக என்ன வேணுமோ அந்த மாதிரி இருக்கும்.
0: Okay.
1: We are also giving lot of முன்னாடி இருந்த ஐட்டம்ஸ் எடுத்துட்டு இப்போ வேற ஐட்டம்ஸ் வைக்கிறோம்.
0: So
1: it depends.
0: Okay.
1: Whatever is
0: எவ்வளவு விலைன்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு கிட்? அத அத நீங்க டைப்ஸ் கூட சொன்னீங்க, மீடியம் லார்ஜ்
1: ன்னு. ஆமா, மினி வந்து 190. ஸ்மால் வந்து 345.
0: ஓகே.
1: மீடியம் இஸ் 475.
0: ஓகே மேம்.
1: லார்ஜ் இஸ் 535. நினைக்கிறீங்களா? அது நேம்னாக்கே 50 to 50 பாக்ஸஸ் அட்லீஸ்ட் மினிமம் சுட் பி தேர். ஆர்டர் சுட் பி ஃபார் 50 பாக்ஸஸ். ஏன்னா நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி தரதுனால.
0: ஓகே மேம்.
1: இட் சுட் ஆல்சோ ஒர்க் அவுட் ஃபார் அஸ் ஆல்சோ. அதனால அந்த மாதிரி 50 நம்பர்ஸ்க்கு குறைஞ்சி நாங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. அது நாங்கள் பண்ணிருக்கோம்.
0: ஓகே மேம். உங்களோட மெயின் ஆஃபீஸ் எங்கே மேம் இருக்கு?
1: மடிப்பாக்கம்
0: இருக்கா?
1: பிரான்ச்சஸ் எல்லாம் கிடையாது மேடம், இங்கே தான் இருக்காங்க. டீலர்ஸ் இருக்கிறதுனால டீலர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் ஹர்.
0: ஓகே.
1: வி சப்ளை டு தி டீலர்ஸ் அண்ட் தே வில் கிவ் இட் ஆல் டு ஹர். எங்களுக்கு ஹைதராபாத் ஆல் வி ஹேவ் 4 டீலர்ஸ் ஆல் ஓவர், 40 டீலர்ஸ் ஆல் ஓவர் சவுத்.
0: ஓகே. இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது உங்களோட ஆர்கனைசேஷன் பர்டிகுலரா அந்த அனுராக்ன்ற எதுக்கு மேம் அந்த பேர் வச்சீங்க?
1: அனுராக் என்ன பேர் வச்சோம்? That Anu, that name is really good for us. And my son's name is Anurup.
0: Oh.
1: My house name is Anugraha.
0: Okay.
1: So that name is very lucky for us. So I thought we give that name itself.
0: Okay. And also, நீங்க dealers பத்தி சொன்னீங்க. So dealers னா என்ன மாதிரியான dealers னு சொல்ல முடியுமா?
1: Surgical dealers, madam.
0: Okay.
1: Yeah, surgical dealers.
0: Okay, okay. So, உங்களோட மெயின்
1: சேஃப்டி பீப்பிள், சேஃப்டி இன் தி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ். தே ஆல்சோ மே கம் டு us. தே ஆல்சோ கீப் आवर ப்ராடக்ட்ஸ் அண்ட் தே ஆல்சோ செல் இட்.
0: ஓகே மேம். உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி நாங்க கன்சூமர்ஸ் எப்படி எடுத்துக்கறாங்க? எந்த யார் மூலமா?
1: அதான் டீலர்ஸ், த்ரூ டீலர்ஸ்.
0: லைக்
1: தி கன்சூமர்ஸ் டேக் ஃப்ரம் த்ரூ டீலர்ஸ்.
0: அதாவது எந்தெந்த இடங்கள்ல கிடைக்குதுன்னு நான் கேக்குறேன்
1: மேம். எல்லா இடத்துலயும் கிடைக்கும் மேடம். வி ஆல்சோ கம் டு us. இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஓடிஸ் கிட்ட, ஓடிஸ் எலிவேட்டர்ஸ் தே ஆர் பெஸ்ட். அப்புறம் ஹிந்துஸ்தான் லிவர் தே ஆல்சோ ஹேவ், வி ஆர் சப்ளை டு them also.
0: ஓகே மேம். மெடிக்கல் ஷாப்ஸ்லயும் கிடைக்கறதா?
1: வி ஆர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் டு Muscat and now we are exported to Sweden.
0: Okay. Medical shops la na vaangikka mudiyuma ma'am?
1: Enga ma?
0: Medical shops la?
1: Medical shops also, but mostly the surgical la da ungalku
0: vandu. Okay, okay.
1: Madan surgical and madri particular surgicals la na undu.
0: Okay. Suppose vandu phone pannina orders andha mariyum kudukringla?
1: Oh sure. Kandippa.
0: Okay ma'am. உங்களோட எப்படி வந்து உங்களோட தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க மேம்? இப்போ வந்து ஸ்டார்டிங்ல நீங்க ஆரம்பிச்சீங்க, ஸோ எப்படி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க உங்களோட வொர்க்ஸ்?
1: நான் அதான் சொன்னேன் மேடம், நான் வந்து நானும் என்னோட சிஸ்டர்லாவும் போவோம் மேடம் சேல்ஸ். வி கோ, வி மீட் பீப்புள் அண்ட் ஸ்லோலி வி ஸ்டார்ட் லைக் தட். அண்ட் இடம் ஃபர்ஸ்ட் இடம் போறல, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடம் பார்த்து இப்போ அங்க இது பண்ணிருக்கோம், இந்த பிசினஸ் பண்ணிருக்கோம்.
0: ஓகே மேம், இப்ப சைட் பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: என்ன மேடம்?
0: சைட் பிசினஸ்,
1: சைட் பிசினஸ் இதா மேடம் மெயின் பிசினஸ்,
0: இதுதான். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க உங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சீங்க இல்லையா மேம்? அந்த அதாவது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறது உண்டா மக்களுக்கு? இப்போ வந்து பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொன்னால் அந்த கிட்ஸ் மட்டும் நீங்கள் அவைலபிள் பண்ணுறீங்க, சப்போஸ் இது இந்த மாதிரி ஒரு
1: கிளாஸஸும் எடுக்கிறோம் மேடம், கிளாஸஸும் எடுக்கிறோம்,
0: கிளாஸஸும் எடுக்கிறீங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: அண்ட் புக்ஸ் ஏதாவது வெளிப்படுறது உண்டா? இப்போ ஃபயர் ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமாம், இப்போ வந்து நாங்கள் வந்து வி ஹாவ் எ லைசன் வித் சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் and they all they come to come and they also give classes like this and avalukku vandu certificate um tharuvom.
0: Okay ma'am, ipo vandha the first aid la ungalku edhaavad training unda neenga school level la college?
1: Kandipa I have taken training on that and only we started this.
0: நீங்க இப்ப பர்டிகுலர் நீங்க கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, அது தவிர்த்து வந்து யாரோட அட்வைஸ் எடுத்துக்கிறீங்களா? அவங்க அண்டர்ல இருந்து நீங்க ஏதாவது பண்றீங்களா?
1: புரியல புரியல
2: மேம். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் நீங்க செய்யறீங்க இல்லைங்களா? இப்ப அதுல அதுல யூஸ் பண்ற பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி தன்மை இருக்கணும், இல்ல என்ன மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யாருடைய அட்வைஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா?
1: அட்வைஸும் எடுத்துப்போம் மேடம். அண்ட் மெயின்லி மை ஹஸ்பண்ட் இஸ் வர்க்கிங் ஃபார் ஹி வர்க் ஃபார் ஜான்சன் அண்ட் ஜான்சன்.
2: ஓகே.
1: ஹி இஸ் எ மெடிக்கல் ரெப், ஹி வாஸ் எ மெடிக்கல் ரெப் அண்ட் ஹி நோஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் இட் பிகாஸ் ஹி வர்க் ஃபார் 20 இயர்ஸ் வித் தி ஆர்கனைசேஷன். சோ வித் ஹிஸ் ஹெல்ப் and one more person there, both their help I use it.
2: Okay ma'am. So உங்களுக்கு வேற ஏதாவது business promotion? ஏனா இப்ப ஒரு பொருள் வந்து ஒரு product வந்து பெரிய அளவுல ரீச் ஆகணும் அப்படினா அட்வர்டைஸ்மென்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது பார்த்தா டீலர்ஷிப் டீலர்ஸ் கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணி தேவையான கிளையண்ட்ஸ்க்கு போய் ரீச் பண்றீங்க. வேற ஏதாவது மெத்தட் அடாப்ட் பண்ற மாதிரி ஐடியாஸ் இல்ல ஏதாவது
1: ஐடியா வேற ப்ரோமோட் பண்ற ஐடியா அப்படி மேடம்? வேற இதுவே நாங்க நல்லா இதுவே பண்ணிட்டு இருக்கோம் மேடம். எங்களுக்கு வேற ஐடியா ஒன்றும் தெரியல எனக்கு.
2: டைவர்சிஃபிகேஷன்னா வேற ஹவு டு செக் வேற ஏதாவது கிளாஸிஃபை பண்ணி உருவாக்குற மாதிரி இல்லாட்டி, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுன்றதே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராடா சொல்லணும்னா ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி ஒரு கிட்டு, பட் அதுல ஏதாவது டைவர்சிஃபிகேஷன் ஏதாவது ஒரு புதுமையை இது பண்ணி எடுத்துட்டு வரா மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா?
1: புதுமையா இப்ப ஆக்சுவலா பழைய நாங்க தான் புதுசா கொண்டு வந்திருக்கோம் பழசு. இன்னும் ஸ்டில் சம் பீப்புள் இப்போ நீங்க கவர்மெண்ட்ல எல்லாம் கேட்டீங்கன்னா பழைய இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் நவ். திங்ஸ் ஹவ் சேஞ்ச் அண்ட் வி ஷுட் ஆல்சோ ஹேவ் வாட் வி கெட் பண்ணி வி கேன் கிவ் நோ. இப்ப என்ன இருக்கோ அதான் கொடுக்க முடியும்ல.

0: தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு கிவ். அப்போ அவங்க கேட்டது பழஸ் இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்ததுனாக்கே தே ஆஸ் ஃபார் ஆல் த ஓல்ட் ப்ராடக்ட் விச் இஸ் நாட் அவைலபிள் நவ்.
1: சரிங்க மேம், இந்த மாதிரி பொருள் செஞ்சு இதை பண்ணும்போது இந்த மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட்னு ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க?
0: இல்ல மேடம், மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இஸ் இன் தி பேக் இட்செல்ஃப். வாட்டர் ப்ராடக்ட்ஸ் இட் கம்ஸ் தட் இஸ் இன் தி பேக் இட்செல்ஃப். இப்போ நாங்களே பண்றது வந்து இந்த ஸ்டெரைல் கௌஸ், ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் நாங்களே பண்றோம். அதுல வந்து அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டும் இருக்கும், எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். Nothing will come without a expiry date or a manufacturing date.
1: Okay. So, இது வந்து உங்க கிட்ட வந்து combination of நீங்க உருவாக்குற பொருட்கள் and கடையில இருந்து வாங்கப்படுகிற பொருட்கள்.
0: Exactly. We assemble it, certain things. Some we do on our own. ஆமா. இப்போ அந்த அதுக்கு ஒரு box போட்டிருக்கோம். அந்த box நாங்க பண்றோம். அதுல வர இந்த ஸ்டெரைல் ஐட்டம் திங்ஸ் அந்த gauze எல்லாம் நாங்க பண்றோம். மத்த ஐட்டம்ஸ் தான் வெளியில வாங்குறோம். அந்த மாதிரி தான்.
1: ஓகே மேம், இது வந்து ஒரு இந்த க்வெஸ்சன்ல நான் என்ன கேட்க விரும்புறேனா, உங்களுக்கு இது வந்து ஒரு லாபகரமான தொழிலா இருக்குதுங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே, ஏன்னா இது ரொம்ப புது ஐடியாவா இருக்கு, இதுவரை நாங்க கேள்விப்படாத ஒன்னா இருக்குது. யூஸ்வலா பெண்கள்னா ஏதோ ஒரு லைட் சைடான ஒரு ஜாப் எடுத்துட்டு பண்ணுவாங்க, பட் திஸ் இஸ் மெடிக்கலி இதுன்றதுனால ஒரு அட்வைஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராடக்டை பண்ணி விற்கிறது அப்படின்றது ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு லாபகரமா இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி
0: லாபம் மட்டும் இல்ல மேடம், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளவுதான்.
1: ஓகே, இந்த மாதிரி புது தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஊக்குவிச்சது யாரு?
0: மை ஹஸ்பண்ட்.
1: ஓகே,
2: நீங்க வந்து வேற இடத்துல இதெல்லாம் செட்டப் பண்ணனும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்ப சவுத் ரீஜன் இருக்கு, சில ஏரியாஸ் வந்து தே ஆர் மோர் ஃபார் த ஹெவி வெஹிக்கிள்ஸ் போறது இல்லையா, ஃபார் ட்ரக்ஸ் தே டிராவல்.
0: அதுக்கும் குடுக்குறோம் மேடம், ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கும் குடுக்குறோம், லைக் கோச் கோச்சுக்கெல்லாம் கொடுக்குறோம். நம்ம இங்கேயே இதுலயே உண்டு மேடம், நம்ம பஸ்ஸஸ்லயே உண்டு, பிடிசி பஸ்ஸஸ்லயே உண்டு.
2: இல்ல, நீங்க எப்படி வந்து அதை மானிட்டர் பண்றீங்க? அவங்களுக்கு யூஸ் ஆயிடுதா அது, அதுக்கப்புறமா அது ரீப்ளெனிஷ் இருக்குல்ல ஒரு தடவை?
0: ஃப்ரம் த சி எப்படி மானிட்டர் பண்றோம்னா, ஃப்ரம் த ஆர்டர்ஸ் வி கெட்.
2: ஓகே,
0: இப்போ அந்த யூஸ் இல்லனா கே யூசேஜ் இல்லனா ஆர்டர்ஸ் வராது.
2: ஓகே, சோ the number of orders நீங்க வெச்சு you see whether அங்க யூஸ் ஆயிருக்கா இல்லையானு. இப்ப நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நீங்க எடுக்கறது வெச்சு யூ கம் டு நோ இல்லையா மானிட்டரிங்.
0: அண்ட் இட் இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி மேடம், இப்போ ஒன்ஸ் இன் இப்போ அது எக்ஸ்பைரி ஆயிட்டு வெச்சுங்களே, தே ஷட் கம் பேக் டு அஸ். அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி தட் எவ்ரி ஈவன் a house should have a first aid kit.
2: லைக் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வெச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து நெசசரி.
0: ஆமா, ஒரு ஆபீஸ்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு.
2: ஆமா,
0: அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இஸ் ஆல்சோ எ நெசசிட்டி.

0: இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கிறது ஒண்ணு இல்லையா, நிறைய பேருக்கு வந்து எதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிற நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மி. சில விஷயம் வந்து ஓவர்லாப் ஆகும், இதுவும் யூஸ் பண்ணலாம் அதுவும் யூஸ் பண்ணலான்னு. பட் சில கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப அந்த மாதிரி பீப்புளை வந்து எப்படி எஜுகேட் பண்ணலாம்? இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் நாலேஜ் எல்லாருக்கும் போதுமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: இல்ல போராது, அதாவது பேசிக் நாலேஜ் இருக்கு மேடம்.
0: பேசிக் நாலேஜ் இருக்கு நம்புறீங்க?
1: பேசிக் நாலேஜ் இருக்கு.
0: ஓகே,
1: அது வந்து அதாவது என்ன, மிடில் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு, லோ லெவல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அத வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்துதான் இது பண்ண முடியும்.
0: கிளாஸஸ் எடுத்து தான் பண்ண முடியும், வேற விதத்துல பண்ண முடியும்னு?
1: வேற நம்ம நிறைய இப்போ பேப்பர்ஸ்லயே ஆனா நிறைய வருது, ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடக்கும்போதும் தே ஆல்சோ கிவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். பட் யார் படிக்கிறாங்கிறதுதான் தெரியல.
0: That's true, that's true.
1: That is
0: true. இப்ப நீங்க வந்து பேசிக் நாலேஜ் சொல்றீங்க இல்லையா, பேசிக் நாலேஜ்னா என்னென்ன என்கம்பேஸ் ஆகும்? ஃபயர் இன்ஜுரிஸ்ல இருந்து இப்போ ஒரு சின்ன ஒரு பிளேடு பட்டது வரைக்கும் எல்லாமே இன்ஜுரிஸ். சோ பேசிக்னா ஒரு பர்சனுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்?
1: அதான் என்ன இப்போ ஒரு தீப்பட் காயம் பட்டுதுனாக்கே உடனே அதை வாட்டர்ல காமிக்கணுங்கிறது கூட தெரியல, சில பேருக்கு தெரியுது சில பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது.
0: ஓகே,
1: அட் இஸ் பேசிக் நாலேஜ்.
0: ஓகே,
1: அது கூட தெரியல சில பேருக்கு. சம் பீப்புள் ஆர் ரியலி
0: இப்போ வந்து ஒரு காமன் மிஸ்டேக் வந்து நான் ஐ வாஸ் விட்னஸ் டு ஒரு ஆக்சிடென்ட் இன் தி ரோட். அவங்க வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ஹி ஹேட் அன் ஆக்சிடென்ட். சின்ஸ் ஹெல்மெட் போட்டனால தி ஹெட் இன்ஜூரி வாஸ் நாட் தேர் பட் நெக் இன்ஜூரி இருந்தது. Some of the men வந்து அந்த ஹெல்மெட் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்ப வந்து நானும் ரெண்டு என்னோட கூட இருந்தவங்களும் சொன்னோம், ஹெல்மெட் ரிமூவ் பண்ண கூடாது பிகாஸ் நெக் இன்ஜூரி ஆனனால we don't know ஸ்பைனல் கார்டு அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருவேளை அங்க அதை பத்தி தெரிஞ்சவங்க இல்லனா இட்ஸ் a disaster for the victim இல்லையா? சோ ஸ்கூல்ஸ்ல இதை ஆரம்பிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி சொல்லி எடுத்துட்டு வரது, டு யூ திங்க் இட் இஸ் அட்வைசபிள் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்கூல் ஏஜ் இல்ல காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா?
1: இட் இஸ் வெரி வெரி குட் ஃப்ரம் இட் ஷட் பீ டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்கூல் ஒன்லி.
0: ஃப்ரம் தி ஸ்கூல் ஒன்லி?
1: ஆமா ஆமா.
0: பட் ஸ்கூல் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் வச்சிருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்தா நம்மளுக்கு வேணுங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க இல்லையா?
1: உங்களோட
0: ரோல் மாடல் யாருன்னு சொல்வீங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு?
1: ரோல் மாடல்ங்கறத விட ஊக்குவிச்சதுங்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான்.
0: ஹஸ்பண்ட் தான். ஓகே,
1: ரோல் மாடல், அதுக்கப்புறம் தட் ஆல்சோ மை ஹஸ்பண்ட் ஒன்லி.
0: ரெண்டுமே ஹஸ்பண்ட் தான்.
1: ஆமா ஆமா.
0: ஓகே, இப்ப வந்து நிறைய பேரு பீப்புள் ஆர் நவ் சேஞ்சிங் தேர் ஆட்டிடியூட், ஒரு வேலைக்குன்னு போறதுக்கு பதிலா டு ஸ்டார்ட் தேர் ஓன் பிசினஸ் அப்படின்னு மென்டாலிட்டி கொஞ்சம் வந்திருக்கு. அது வந்து ஹவு கேன் தே டெவலப் இட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல? உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க தேங்க்ஃபுல்லி டு டெல் யூ டு கைட் யூ இந்த மாதிரி போகணும்னு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எங்களோட காலேஜ்ல இருந்தே பீப்புள் ஆர் டூயிங் பிகாம் அதெல்லாம், அவங்க வந்து அவங்க கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறம் எங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அஸ் டு ஹவு டு கோ அபவுட்?
1: ஃபர்ஸ்ட் தே ஷட் நோ வாட் எக்ஸாக்ட்லி வாட் எவர் பிசினஸ் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட், தே ஷட் நோ த இன் அண்ட் அவுட் ஆஃப் இட்.
0: ஓகே,
1: go out and see what exactly is that.
0: Okay. அதுக்கப்புறம்
1: அது தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில போனோம், they should speak out, they should move out.
0: Okay.
1: இன்ட்ரோவர்ட்டா இருக்க கூடாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும்.
0: எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும்.
1: Yes.
0: Good socialite. Does it help?
1: Yes, yes. You have to talk and talk.
0: Okay. And
1: நான் பேசாமல் இருந்தேன். I became a talker to because of velila poi pesna kamada
0: so neenga solringa that unga becoming an you know entrepreneur has actually changed your behavior.
1: Definitely sure.
0: And neenga adu for the positive solvingla illa something which really can be avoided? Really positive.
1: I'm very happy I've become like this.
0: Okay. Ipo bank loans la vandu sila jobs sila work ku vandu it's readily available. Whereas sila ventures-ukku they have a lot of questions whether will it be successful and the mari. What is your opinion on that? Should they be lenient on all the kind of projects that students come up with?
1: இல்ல டிபெண்ட் இஃப் யூ ஹேவ் எ ஃபுல் டீடைல் யூ டெஃபினெட்லி கெட் இட் இஃப் யூ ஹேவ் த ரைட் டீடைல்
0: ஓகே
1: யூ டு யூ டெஃபினெட்லி கெட் இட் யூ ஷுட் ஷோ த income tax thing everything whatever details you have you should show and you should be open to them
0: open to them na in the fashion la solringa
1: in the whatever if you have any debt if you have any
0: okay
1: thing, you have to be open to them
0: okay அது வந்து அவங்க கிட்ட வெளிப்படையா பேசி முடிச்சிடணும் என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்ல வாட் தே ஆர் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்
1: எஸ் எஸ் எஸ்
0: ஓகே
1: whether you would get it or not you should be open to them because அப்புறமா you should not sleep for it
0: yeah that's true
1: yeah
0: இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்கிற வெஞ்சர் வந்து இட் இஸ் வெரி டிஃபரண்ட் அவுட் ஆஃப் த ஆர்டினரி இல்லையா சோ உங்களுக்கு வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து you would have faced it fresh இப்ப சில பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில போறாங்கன்னா அவங்க வந்து தே கேன் லுக் அப் டு பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் அண்ட் சே இந்த இந்த தப்பு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சோ தே அவாய்ட் சர்டன் மிஸ்டேக்ஸ் பட் ஃபார் யூ சின்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வெஞ்சர் எந்த சில தவறுகள் வந்து நீங்களா பண்ணி அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது சோ தட் உங்களோட வழியில எங்களோட யாரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க அதுல வந்து அனுபவத்தை யூஸ் பண்ணலாம்
1: அது வாஸ்தவம்தான் இட் இஸ் ஆஃபன் ஐ ஹேவ் ஆல்சோ மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஐ லேர்ன்ட் இட் பை மிஸ்டேக்ஸ் ஒன்லி அது வந்து யூ தென் யூ வில் டெஃபினெட்லி டோன்ட் டு தட் மிஸ்டேக்ஸ் அகைன் இல்ல
0: இல்ல உங்களோட பிசினஸ் ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயம் வந்து ஒருவேளை பண்ணாம இருந்திருந்தா என்னோட இது ஒண்ணு நல்ல
1: கிடையாது இது வரைக்கும் ஐ ஹேவ் நாட் ரிக்ரெட்டட் அட் ஆல்
0: அந்த அளவுக்கு தட்ஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நம்ம ரிக்ரெட் பண்ணாம யூனோ வேர் ஏபிள் டு அக்செப்ட் நான் பண்ணது வந்து எல்லாமே கரெக்ட்னாலே ஐ திங்க் தட் இட் செல்ஃப் ரிக்வயர்ஸ் அன் அப்ளாஸ்
1: இல்ல நான் பண்ணது எல்லாம் கரெக்ட் சொல்ல மாட்டேன் பட் ஐ ஹவ் நாட் ரிக்ரெட்டட் வாட் இஃப் இஃப் ஐ ஹவ் டன் எ மிஸ்டேக் இஸ் ஐ ஹவ் டன் எ மிஸ்டேக் அண்ட் ஐ ஹவ் டு கரெக்ட் இட் தட் ஆல்
0: ஓகே இப்ப வர யூத் வந்து நம்ம இந்தியால வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலை வந்து இன்னும் தொடல சில இண்டஸ்ட்ரீஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க எந்தெந்த ஃபீல்டுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஃபார்வர்டா வந்து இதுல வந்து அவங்களோட ஆண்டர்பிரினரியல் ஸ்கில்ஸ் காமிச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இப்ப வந்து இன்ஃபிளக்ஸ் அதிகமா இருக்கு பீப்புள் வந்து அதோட ஆப்ஷன்ஸ் நல்லா தெரிஞ்சனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி எந்த ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரி வந்து உங்களோட பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளவா யாரும் அதோட பொட்டன்ஷியல் அறியல ஆனா அறிஞ்சா வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் சொசைட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல் நினைக்கிறீங்க
1: எந்த இண்டஸ்ட்ரியில கேக்குறீங்களா
0: எஸ் இல்ல எந்த துறைன்னு கூட வச்சுக்கலாம் பர்டிகுலர் இப்போ நீங்க எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி இன் இண்டஸ்ட்ரி இல்லையா மெடிக்கல் இதுல வந்து நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க which is out of the box so and the mari sila potential unno nammaloada youth discover pannanum appdi neenga aasa padradhu edhu
1: maybe in teaching professional la they can come out like that ipo the classes la edukranga pathingala
0: competitive exams and the mari solringla
1: exactly
0: okay so adha unno or innovative they can do it
1: yes adha pannala and the madri
0: குட் மேனேஜருக்கு எந்தெந்த ஸ்கில்ஸ் ரொம்ப அவசியம் நாங்களே டிப்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா
1: நான் சொல்லுறேன் அதான் நீங்க அப்படியே கேட்க கூடாது
0: அது கேட்க மாட்டேன்
1: ஹலோ
0: ஹலோ ஆ சொல்லுங்க
1: ஃபர்ஸ்ட் மெயின் திங் இஸ் டிசிப்ளின்டா இருக்கணும் மேடம்
0: டிசிப்ளின்டா ஓகே
1: லைக் எங்க எதை எங்க எடுக்குறோமோ அங்கேயே வைக்கணும் மெயின்
0: அந்த அளவுக்கு டிசிப்ளின்
1: கண்டிப்பா
0: ஓகே
1: அந்த அளவுக்குனா அது டிசிப்ளின் அதுதான் மெயின் சோ தட் யூ டோன்ட் சர்ச் ஃபார் திங்ஸ் இல்ல
0: ஓகே
1: ஆக்சுவலா பேசறதுக்கே தே ஷட் ஹேவ் சம் சம் knowledge about it தே ஷட் ஹேவ் எப்படி பேசணும்ங்கிறதுக்கே ஒரு இது உண்டு
0: வோக்கல் ஸ்கில்ஸ் மாதிரி சொல்றீங்களா
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: ஓகே
1: தட் இஸ் ஆல்சோ எ ஸ்கில் தானே
0: ஓகே பட் டைம் மேனேஜ்மென்ட்ல என்ன உங்களுடைய
1: டேக் டைம் மேனேஜ்மென்ட்
0: ஓகே
1: டைம் மேனேஜ்மென்ட் இஸ் டெஃபினட் டைம் மேனேஜ்மென்ட் மெயின் அதுவும் டெடிகேஷன்
0: எஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெடிக்கேஷன். அண்ட் இப்போ வந்து நம்ம நம்மளோட வேலை, நம்மளோட ஒரு பிஸ்னஸ் துவக்கிறோம்னா நம்மளோட அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஷன், அதை வந்து பண்ணி எடுத்துட்டு வரணும்னு.
1: ஆமா டெஃபினட், அதுக்கு பேஷன், நாலேஜ், இன்ட்ரஸ்ட், இன்ட்ரஸ்ட் should have the interest.
0: Okay.
1: If you have the inclination, you have the time. அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் மேடம்.
0: இப்போ நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வந்த அப்புறம் தே வில் நாட் ஹாவ் த சேம் இன்வால்மெண்ட். நம்மளுக்கு அந்த அதில் வந்து ஒன்று ஒரு சாதிச்சு எடுத்துட்டு வரணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அது இருக்காது சில பேருக்கு.
1: தே ஃபீல் தே நோ எவ்ரிதிங். ஈவன் ஃபார் 5 இயர்ஸ், இஃப் தே வர்க் ஃபார் 5 இயர்ஸ், தே ஃபீல் தட் தே நோ எவ்ரிதிங். பிகாஸ் இட்ஸ் ஆல் த சேம். நோ சம்திங் நியூ கம்ஸ், தே வில் ஆல்சோ பி இன்ட்ரஸ்டட்.
0: Okay.
1: If anything new comes, if anything matter comes, they will also be interested.
0: சரி.
1: If it is the same thing, they will also get bored.
0: இப்போ bore வந்து
1: some different ideas.

0: டெவலப்மெண்ட் தான் நீங்க வந்து எய்ம் பண்றீங்க உங்க எம்ப்ளாயிஸ்க்கு. இப்போ மெகா சைஸ்ல வந்து ஒரு கம்பெனி வருதுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தே கான் அஃபோர்ட் லியா டு ஹேவ் எம்ப்ளாயிஸ் டு
1: தே ஷட் பீ गिवन ஈச் ஒன் ஷட் பீ गिवन எ சான்ஸ்
0: சான்ஸ் அ ட்ரைங் அவுட் டு இன்னொரு செக்ஷனா.
1: ஆமா ஆமா இப்போ தோனி பண்றாரு பாத்தீங்களா.
0: ஆமா
1: அது மாதிரி பண்ணனும். தோனி இஸ் गिविंग சான்ஸ் டு ஆல் தி பீப்பிள் ஆல் தி பிளேயர்ஸ்.
0: எஸ் பட் அதுல அந்த ரிஸ்க் இன்வால்வ்மென்ட் எடுத்துக்கலாம் சொல்றீங்க.
1: ஏ ஆமா ரிஸ்க் தான் லைஃப். ரிஸ்க் எடுக்கணும் யூ ஷட் ஆல்சோ see ரிஸ்க் இன் a sense இட் ஷட் நாட் अफेக்ட் மச் யுவர் இது ஆல்சோ ஃபைனான்சியல் பொசிஷன் ஆல்சோ.
0: ஓகே
1: மெட்டீரியல் வந்து இப்போ மெட்டீரியல் நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது அது என்னெல்லாம் வருங்கறதுங்க கொஞ்சம் எதிர்பார்த்து அதை நீங்க பார்க்கணும்.
0: ஓகே
1: நீங்க வந்து அது என்ன ரிஸ்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குனா அதை நீங்க வந்து எய்ம் பண்ணிட்டு அதுல ரிஸ்க் வராத மாதிரி நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம பார்க்க விட்டுட்டோம்னா டெஃபினட்டா தர் வில் பீ எ ப்ராப்ளம்.
0: மேக்ஸிமம்
1: வி ஷட் ஆல்சோ கிவ் வி ஷட் ஆல்சோ பி சப்போர்ட்டிவ் அண்ட் வி ஷட் ஆல்சோ பீ தேர். அவர் பிரசன்ஸ் ஷட் பீ தேர். வென் வி ஸ்டார்ட் சம்திங் நியூ நம்ம இப்போ தானே புதுசா ஆரம்பிக்கிறோம்னா நம்ம அங்க இருப்போம் இல்லையா. அதே மாதிரி நம்ம ஒரு புது வேலை ஒருத்தர் கொடுக்கும் போது some people should be there so that nothing wrong happens but if anything happens that should be we should also take it. ரிஸ்க் எடுக்கலனா எதுவுமே வராது.
0: நான் ஒரு பாப்புலர் காமெடியன் சொல்ற மாதிரி ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். Finally, ma'am, present, young entrepreneur, future entrepreneurs, வரவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க?
1: நான் என்ன சொல்றேன்னா they should be very very friendly and they should go out என்ன சொல்றது அப்படியே ஃபுல்லா இந்தியாவே அவ வந்து பார்க்கணும். they should go out see people and talk with every all whatever whoever they may meet they should be open and they should be they should talk to everybody. நல்ல பேசணும் நல்ல பழகணும் அப்பதான் what is they also know what is happening.
0: ஒரு working model க்கு பதிலா real environment study பண்ணிட்டு they should start there.
1: கண்டிப்பா they should study the environment, they should study people around you.
0: Thank you so much, ma'am. உங்களோட டைம் கொடுத்து எங்ககிட்ட பேசினதுக்கு.
1: Yeah, thanks a lot.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്നത് എം ഒ പി സമുദായ വാനൊലി 107.8. നമ്മുടെ സമുദായം, നമ്മുടെ വാനൊലി, നമ്മുടെ പെരുമൈ. വെൽക്കം സർ, വെൽക്കം ടു മൈ ഷോ. സോ സർ, നിങ്ങളെ ഒരു ആർ ജെ കമ്മിങ് ടു ആർ സ്റ്റുഡിയോ, വെരി നൈസ് സർ. ഇറ്റ്സ് എ പ്ലെഷർ ടു ഇന്റർവ്യൂ യു.
1: സോ
0: ഹൗ ഡിഡ് യുവർ ജേർണി ആസ് എൻ ആർ ജെ സ്റ്റാർട്ട്?
1: How did my journey as an RJ start? Basically, nariya vela senjirukena, be it accountant a irundiruken Dubai la oru varshathukku, adukapra vandu pricing retail analyst a vandu amazon.com la vela senja, adukapra 8 maasama oru school teacher avum oru assistant photographer avum vela senja. Ana enak eppome vandu ore thought process enna na entertainment la irukano, because enga amma eppome oru vishayam solluvanga, ellarku vandu dance aadra therama, paattu paadra therama irukadu, adhe mari ellarku vandu oruthangaloda moonjila andha punagaya varavekkrathukku andha therama irukadu. So when you're born with that, it's a gift. ஸோ அந்த கிஃப்ட்டை சும்மா விட்டுருக்காதுன்னு சொல்லிட்டு தான் என்டர்டைன்மெண்ட்ல எப்படியாவது இறங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாளைக்கு வீட்டில் அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது ரேடியோவில் ஆட் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க ஸ்ட்ரிக்டாக 1 hour பெட் ரெஸ்ட், ஆப்பிள் ஜூஸ் தான் தரோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஆப்பிள் ஜூஸ்க்கு ஆசைப்பட்டுட்டு போயிட்டேன்.
0: சார், ஒரு ஆர்ஜே பண்ண வேண்டிய ஹோம் ஒர்க் என்னென்ன ஒரு ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி?
1: ஒரு ஆர்ஜே பண்ண ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஹோம் ஒர்க்னா வெரி சிம்பிள், ப்ரிப்பேர் ஆகணும், கண்டென்ட் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த இடத்துல வந்து எப்படி அவங்களும் அது ஒரு ஜோக் இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஆர்ஜே ஒரு ஜாக் வந்து மைக் ஓப்பன் பண்ணும்போது ஹி ஹேஸ் டு மேக் தி லிஸ்னர் இன்ட்ரெஸ்டட், ரைட்? ஹி ஹேஸ் டு ஹோல்ட் பை ஹுக். அதாவது வந்து பேசுறது வந்து ஏதாவது தானும் பேசுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ரெடி ஆன் பண்ணிட்டு நான் நீங்க என்ன பேச போறேன் தெரியல, ஆனால் ஜாலியாக நான் பேசுறேன் அப்படின்னுவாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வந்து ஒரு ஆர்ஜியோட வேலை என்னன்னா, ஒரு சாங்லேருந்து நீங்கள் இன்னொரு சாங் போகும்போது அந்த ட்ரான்சிஷனே ஸ்மூத் ஆகணும். அந்த ஸ்மூத் ஆகிற டைம்ல வந்து அவன் ஏதாவது ஒரு ரேடிக்கல் ஃபேக்டர் கொடுக்கணும். ஏன்னா இந்த விஷயத்த அவங்க கேட்டு வெளில போய் அவங்க 4 பேர்கிட்ட சொல்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பினஸ், யூர் லைக் சம்திங் நியூ, அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி. உங்க கேங்லேயே மச்சா இவங்க தான் எல்லாமே தெரியும், ஆனால் இவனுக்கு எங்கேருந்து எல்லாமே தெரியும், ரேடியோ கேட்கறதுனால தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் நம்ம அவனுக்கு தரணும்.
0: இப்போ பாத்தீங்கன்னா ரேடியோல லைவ் ஷோஸ் வந்து ரொம்ப கம்மியா பண்றாங்க நிறைய பேர். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரெக்கார்டட் ஷோஸ் பிடிக்குமா இல்ல லைவ் ஷோஸ் பண்ண பிடிக்குமா?
1: எங்க ரேடியோ மிர்ச்சியில் as a policy, we do not do recorded shows. எல்லாமே லைவ் ஷோஸ் தான். சோ தீபாவளி டைமா கூட இருக்கட்டும், இல்லாட்டி விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், இல்லாட்டி இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கட்டும், எப்பவுமே லைவ் ஷோஸ் தான். அண்ட் லைவ் ஷோஸ்ல வந்து மைக் ஆன் பண்ணும்போது உங்களை வந்து ஒரு 35 லட்சம் பேர் கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்ரினல் பம்ப் ஆகும் உள்ளுக்குள்ள. ஸோ அந்த பம்பாரில் வந்து ஐயோ என்ன பண்ண போறோம்டா, ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டோம்னா நமக்கு தெரியும், நம்மளே ஒரு மனையில ஃபீல் பண்ணாங்க, கண்டிப்பாக கேட்கறவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தெர் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது சொல்றேன்ல, அந்த புனையை வர வைக்கிறது நம்ம கிட்ட வந்து கரெக்டாக அந்த 50 செகண்ட்ஸோ இல்லை 1.5 மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த 1.5 மினிட்ஸ் நம்ம எவ்வளோ கிறிஸ்பாக யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து அவங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரமோ அதுதான் முக்கியம். ஸோ நான் இது வரைக்கும் என் வீட்டில் வந்து ஒரு பண்டிகையை பார்த்து ஒரு 3 வருஷம் ஆகுது.
0: சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 1.5 மினிட்ஸ் தான் இருக்குது பேச கிடத்தினால, எல்லாரும் ரேடியோ கேட்க கேட்க ஒருத்தரை பார்த்து அந்த மாதிரி நம்ம இப்படி தான் ஃபாஸ்ட்டாக பேசணும், இந்த டோனில் தான் பேசணும், சென்னை தமிழில் பேசினா தான் எல்லாரும் கேட்பாங்க, அதுதான் ட்ரெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு மித்து தானே, இதை எப்படி பிரேக் பண்ணுறது?
1: இதெல்லாம் ஒரு மித்துன்னு இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆர்ஜி ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க, இந்த மாதிரி பேசணும் நம்ம, இந்த மாதிரி இது பண்ணணும். உங்களுக்கு ஆர்ஜி ட்ரைனிங்றது ஒரே ஒரு விஷயம் தான், சாஃப்ட்வேர். இப்போ ஒவ்வொரு ரேடியோ கம்பெனியும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க, அந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது தான் ஆர்ஜி ட்ரைனிங். ஏன்னா வந்து அஸ் எ டோல் யூ சம்திங் தட் யூர் பார்ன் வித். எல்லாருக்கும்லாம் அப்படி இருக்காது. ஏன்னா சில பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆர்ஜி தான் வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் கேட்கறதுக்கு, என் பொண்ணு வள வள வளவலன்னு பேசுவா சார், அவர் செம்மையாக ஆர்ஜி ஆகலாம் சார், ஒரு வேலை வாங்கிதா சார் அப்படின்னுவாங்க. நான் பாவி வள வளன்னு பேசுறதா ஆர்ஜி அப்படின்னு ஏன்னா கஷ்டப்பட்டு, பிகாஸ் ஒரு ஆர்ஜி வந்து மைக்கை திறக்கும் போது அவங்க வந்து எப்படி யோசிக்கணும்னா, நம்ம என்ன கண்டென்ட் சொல்ல போகிறோம், அந்த கண்டென்ட் சொல்லும்போது பிகாஸ் யூ ஹேவ் டு பி ஸ்மார்ட். நம்ம வந்து லூசுத்தனமா போய் அங்க பேச முடியாது, லூசுத்தனமா பண்ணலாம். அந்த லூசுத்தனத்தை வந்து சினிக்கல் சர்காசம் அப்படின்னுவாங்க, சினிசிசம் சர்காசம் அப்படின்னு அந்த வகையில நம்ம பண்ணலாமே தவிர, ஒரு மைக் ஓபன் பண்ணிட்டு நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னு தெரியல, நீங்களும் வெட்டியா இருக்கீங்களா, நான் வெட்டியா இருக்கேன், நான் வெட்டியா பேசலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளால ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல.
0: எப்பவுமே
1: வந்து ஒரு பெர்ஃபார்மர்னா ஸ்டேஜ்ல இப்ப டான்ஸ் ஆட போறதாலும் சரி, பாட்டு பாட போறதா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து ஒரு நடுக்கம் இருக்கும், ஸ்டமக்ல வந்து டைனோசர் அப்படியே பிரேக் டான்ஸ் ஆடினா இருக்கும். ஓகே, ஐயோ அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும்னு தோணும், சாப்பிடணும்னு தோணும், தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடிஷன். பிகாஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுறாங்க, இப்போ நான் வந்து வேலை செய்யறது ஆர்ஜே அஜய், ஆர்ஜே செந்தில், ஆர்ஜே தேவோடலாம். ஸோ இவங்களெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்து வந்துக்கிறேன். ஸோ வளர்ந்து வரும்போது அவங்களை நேரில் பார்க்கும்போது ஒரு ஃபேன் மூமெண்ட், ஐயோ அஜய் ஃபேன் மூமெண்ட் இருக்கு எனக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ உங்களுக்கு இளைய தளபதி விஜய் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவர் பார்க்கும்போது ஐயோ விஜய் அப்படின்னு லைட்டாக பக்கம் பக்கம் வாங்கிக்கிங்களேன், அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து அந்த நர்வஸ்னஸ் பயங்கரமாக இருக்கும், பட் அந்த நர்வஸ்னஸை தாண்டி அந்த மைக்கு பிடிக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எப்பவுமே அதான் நான் சொல்லுவேன், ஒரு பெர்ஃபார்மர் வந்து பயப்படுவாங்க ஏறதுக்கு முன்னாடி. இன்ஃபேக்ட் கொஸ்டின் தம்செல் சேயிங், நான் எதுக்கு என்ன எழவுக்கு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க தனக்கு தானே. ஆனால் அந்த ஸ்டேஜில் போகும்போது அந்த மைக்கு பிடிக்கும் போது எல்லாமே மறந்துடும். தட்ஸ் ஆல். ஆர்ஜி அஜய் வந்து எனக்கு ஒரு முக்கியமான லெசன் லைஃப்ல சொல்லி தந்திருக்காரு, என்னன்னா வந்து இன்னைக்கு நம்ம இந்த மைக்கு முன்னாடி இருக்கணும்னா இந்த வாய்ப்பு வந்து 1000 பேருக்கு போயிருக்கலாம். ஓகே, 1500 or 1600 people could have been at the same place. பட் நீங்க இருக்கனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. தேர்ஸ் எ ரீசன் பிஹைண்ட் இட். யூ பிகம் தி சோசன் ஒன், சோ டு நாட் மேக் யூ நோ மேக் வேஸ்ட் ஆஃப் இட். பல விஷயம் கிடைச்சிருக்கு, பல பல பல பல காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, விடிய காலத்தில் வந்து எப்படி சொல்றது, தட் கேர்ள் இஸ் நோ மோர், பட் பிரெயின் டியூமர் இருந்தது அவங்களுக்கு. ஸோ எப்படின்னா, டெய்லி எங்கள் ஷோ கேட்பாங்க காலையில். ஸோ கேட்டு வந்து ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ வந்திருந்தா, பிளாக் பஸ்ட் போதுன்னு ஒரு கான்டெஸ்ட் இருக்கீங்களா, ஸோ அதை டிக்கெட் வின் பண்ணிட்டு ஸ்டுடியோ வந்திருந்தா, இந்த மாதிரி எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குது. ஆனால் டெய்லி காலையில் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நான் உங்களோட சேர்ந்து மற்றவங்களுக்காக வேண்டுவேன். And வந்து எனக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து there are days when I don't want to wake up, ஏன்னா வந்து அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு அப்படின்னு வாங்க அவங்க. ஸோ அதை கேட்டு அவங்க சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் ஷோ கேட்கும்போது ஜாலியாக அப்படியே என்னையே மறந்து சிரிச்சு எதுவுமே நம்ம லைஃப் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது உங்கள் ஷோ கேட்கும்போது அப்படின்னு. ஐ திங்க் தட்ஸ் பை ஃபார் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தட் ஐ ரிசீவ்.
0: வெரி டச்சிங் சார். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ஜே விஜயவா இருக்காங்களா, என்ன சொல்லுவாங்க, ஹி ஹாஸ் த லிபர்ட்டி, வரவங்க எல்லாரையும் கலாய்க்கலாம் அப்படின்னு. ஆனால் உங்கள் காலர் இல்லை உங்கள் ஷோக்கு வந்தவங்க யாராவது உங்களுக்கு கலாய்ச்சிருக்காங்களா, உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி?
1: இல்லை, நாங்கள் மிர்ச்சியோட ஆர்ஜிஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம கலாய்க்கிறது வேண்டிய நம்ம கலாயும் வாங்கணும். எப்போ நமக்கு வந்து வாய் இருக்குதோ கலாய்க்கிறது, மற்றவங்களுக்கும் இருக்குது அதே மாதிரி தான். அவங்க கலாய்க்கும் போது அது ஏற்றுக்கிற திறமை வேணும். ஏன்னா அதான் கலாய்க்கிறதுக்கும் வந்து ஒருத்தவங்க அஃபெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நூலளவு வித்தியாசம் தான் இருக்குது. அஜித் பசதான் ஒரு மெலிசான கூடு, இந்த பக்கத்தில் இருந்தால் நீ ரொம்ப நல்லவ, அந்த பக்கத்தை தாண்டி போனால் நீ ரொம்ப கெட்டவ. ஸோ அந்த நூலான அந்த லைனில் அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம போயினே இருக்கணும். பிகாஸ் நான் இப்போ வந்து உங்களை வந்து டூமாங்கி மூஞ்சி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வேற விஷயம், ஓகே. ஆனா லைட்டா கொஞ்சம் அடி வாங்கி ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது வேற விஷயம். ஏன்னா நான் இப்படி சொல்றதுக்கும் இப்படி சொல்றதுக்கும் ரெண்டு வித்தியாசம். டேமேஜ் பண்றீங்க, நான் உங்களை டேமேஜ் பண்ணுங்க, நான் ஜென்ரலா பொதுவா சொல்றேன், பொதுவா சொல்றேன்.
0: ஏன்னா
1: வந்து சப்போஸ் அது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றதா சரி, மொக்க விஷயம் சொல்றதா இருந்தே அவனுக்கு எழுப்பணும், தட்டி எழுப்பணும்.
0: ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன் சார், இப்போ விஜேஸ் எல்லாம் வந்து பாக்குறோம், ஆர்ஜிஎஸ் நிறைய பேர் பாக்குற, இப்ப பார்த்தா கூட இவங்களோட வாய்ஸ் வந்து இவங்களோடதுன்னு நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல, நீங்க என்னைக்கு அது ஃபீல் பண்ணிருக்கீங்க?
1: ஃபீல் பண்ணதே இல்லையா? ஏன்னா அது என்ன தெரியும், எனக்கு வந்து நான் மக்களை சிரி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் இப்போ வெளில போயிட்டு நான் வந்து வணக்கங்க வைதி, என் பேர் எக்ஸ்ட்ரா ரெடி முடிச்சு ஆர்ஜியா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, ஓ நீங்க தானே அது அப்படின்னு. சில பேர் தெரியவே தெரியாது, கேட்டுக்கவே மாட்டாங்க. ரெடி முடிச்சு ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டால் வேற ஃப்ரீக்வன்சி நம்பர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம யாருன்னு. ஓ நீங்க நான் கேட்டுக்கிறேன் சார், ரொம்ப என்னவா பேசுவீங்க நீங்க அப்படின்வாங்க. அதில் நமக்கு தெரியும் இது வந்து பச்சை பாயிண்ட். ஆனால் ஆக்சுவலாக ஜென்யூனாக கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் நம்ம இன்றைக்குமே ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் ஃபார் ஒன் பர்சன், இட் இஸ் ஃபார் அ கலெக்டிவ் பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஹூ வாண்ட் டு மேக் யூனோ இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் தர் லைஃப்ஸ் பெட்டர். ஸோ அந்த ஒரு பர்பஸ் இருக்கும்போது இதெல்லாம் செல்ஃபி மேட்டர் சால்ட் வாட்டர்.
0: So, thank you so much, sir.
1: Thank you so much. Pleasure.
0: So, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Thank you so much.

0: 7.8. I'm Lalita Balakrishnan, Principal MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம். நான் லவ்குரு, எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்லன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும்? பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமா? இல்லை, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.

0: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். It's MOP 107.8. It's enriching.

0: 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வசனங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகா

கேளுங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.